0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது அப்படின்னு ஈஸி, வெற்றி அடைதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் அந்த வெற்றியை கிடைக்கணும், அந்த வெற்றியை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த கஷ்டங்கிற பாதையை கடந்து தான் போகணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துக்கணும். இன்றைக்கி திங்கட்கிழமை வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இந்த 2 மணி நேரம் உங்களுக்கு எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே கனவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த கனவை அடைய போகக்கூடிய அந்த பாதை எல்லோருக்கும் சுலபமாக இருக்காது. அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். சில நேரங்களில் தோல்வி வரும், சில நேரங்களில் நம்ம யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, சில நேரங்களில் அவமானங்கள் வரும், சில நேரங்களில் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மளை தாழ்த்தி பேசுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கஷ்டம் இல்லாத வெற்றி நீண்ட நாள் நினைக்காது. வழி பார்த்த மனிதன் தன் வாழ்க்கையுடைய மதிப்பை புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கஷ்டம் வருது, நம்ம போகக்கூடிய பாதையில் 1000 தடங்கள் வருது அப்படிலாம் நினைக்கிறத விட்டுட்டு 1000 தடங்கள் வந்தால் தான் நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அதோடைய ஒர்த் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு போய்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோட தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாரு, பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் மிக நீளமான நதி எது? அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்மளுடைய தமிழகத்துல புதிய முதலமைச்சரா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. அது பார்த்தா அப்டேட்மே வந்து நிறைய வெயிட்டிங்ல இருக்குது, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்க சேலஞ்சிலா பாட்டு அப்படிங்கிற இந்த சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: தமிழகத்துடைய புதிய முதலமைச்சராக வந்துட்டு ஒருத்தர் பதவியிருக்காது, அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது தமிழகத்துடைய 13வது சட்டப்பேரவை வந்துட்டு இப்போது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டப்பேரவையுடைய முதலமைச்சராக வந்துட்டு தமிழ்நாட்டுடைய புதிய முதலமைச்சராக பல கட்டங்களுக்கு அப்புறமா, பல கட்ட இருபதுக்கு அப்புறமா பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் இப்போ வந்துட்டு பெரும்பான்மை எல்லாமே ஆதரவுகள் எல்லாமே வந்துட்டு திரட்டி இப்போது நேற்று வந்துட்டு காலையில் 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் வந்துட்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். அவர் கூடவே 9 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. திரு என் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மற்றும் அருண்குமார் மற்றும் செங்கோட்டையன் மற்றும் வெங்கட்ராமன் அவர்கள், திரு நிர்மல்குமார் அவர்கள், திரு ராஜ்மோகன் அவர்கள், திரு டி கே பிரபு அவர்கள், திரு கீர்த்தனா அவர்கள், இவங்க 9 பேர் வந்துட்டு அவர் கூடவே அமைச்சர் பதவி வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ நேற்று வந்துட்டு இந்த பதவியேற்பு விழா வந்து நடந்திருக்குது. நம்மளுடைய புதிய தமிழக முதல்வராக இப்போது திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு பதவியேற்றிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலம் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி

தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 150 ரூபாய், அதே மாதிரி திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், வால் கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 34 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்காங்காய் 48 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 138 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 158 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், பூஷாவரை 64 ரூபாய், கேரட் 58 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ள வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 70 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 145 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடி கல்லிய சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சரி, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ தமிழகத்துடைய புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல் மூன்று கையெழுத்துக்களாக வந்துட்டு மூன்று முக்கிய திட்டங்களை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ அவர் கையெழுத்திட்ட அந்த மூன்று முக்கிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, 200 யூனிட் மின்சாரம் வந்துட்டு முழுக்க முழுக்க இலவசம், அதே மாதிரி பெண்களுக்கான பெண்கள் சிங்கப்படை திட்டம், அதுக்கப்புறமா போதை ஒழிப்பு தடுப்பு படை அப்படிங்கிற மாதிரியான இந்த மூன்று முக்கிய கையெழுத்துக்களை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, இதோடைய விவரங்கள் என்ன அப்படின்னா, 2 மாதங்களுக்கு 500 யூனிட்கள் வரைக்குமே மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு, அதாவது வீட்டு மின் நுகர்வோர்கள் 2 மாதத்துக்கு 500 யூனிட் வரைக்குமே மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் வரைக்குமே இலவசம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வேளை ஒரு 350 யூனிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் 200 யூனிட் இலவசம், மீது இருக்கக்கூடிய 150 யூனிட் மட்டும் நீங்கள் மின்கட்டணம் செலுத்தினா போதும் அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய மெஜாரிட்டியா இருக்குது. இதோடைய நோக்கமா மின்சார சேமிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்துட்டு இதில் மெயின் கோரா வந்துட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அவங்களுடைய பாதுகாப்பு மேம்படுத்துறதுக்காகவும் போதுமான போலீசார் கொண்ட அதிநவீன வசதிகளோட கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. மாநிலம் முழுக்கவுமே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டம், இது மூலமா பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த திட்டத்துடைய நோக்கமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களிலுமே மாவட்டத்துக்கு 1 வீதம் 37 போலீஸ் நிலையங்கள், 9 மாநகரங்களில் இருக்கக்கூடிய காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 போலீஸ் நிலையங்கள் அப்படின்னு மொத்தமாக 65 இடங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அமைக்கப்படும் அப்படி மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமாக தமிழகத்தில் போதைப் பொருட்களுடைய அளவை வந்துட்டு நம்ம குறைக்க முடியும், கட்டுக்குள் வச்சுக்க முடியும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டேஜோடைய மிட்டாமிராஸ் பாட்டு வந்து இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக்கல் சில இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க, வார இறுதியில் வரக்கூடிய பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு காலையிலேயே பார்த்தா நம்மளோட சேலத்துல மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகத்தில் இப்போ 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்படி தங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய இந்த நிலையில இன்னைக்கு 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நாலுமுக்கு பகுதியில் 16 சென்டிமீட்டர், காக்காச்சி பகுதியில் 15 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம்ல 14 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் 13 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் தங்கச்சிமடம் பகுதியில் 8 சென்டிமீட்டர், ராமேஸ்வரம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய இலங்கை பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி வந்துட்டு 5.8 கிலோமீட்டர் உயரம் வரைக்குமே நிலவிட்டுருக்குது அப்படின்னும், இதோடைய காரணமாக தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரையிலான வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டுருக்குது. இதோடைய காரணமாக தமிழகத்தில் 15 தேதி வரைக்குமே மிதமான மழை தொடரும் அப்படின்னும், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் நாளைக்கு கனமழை பெய்யலாம் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,965 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 111,720 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 2,75,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை இப்போ 5.40 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள்ல தங்கம், வெள்ளி மற்றும் முட்டையோட விலை எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி இருக்க போகுதா இல்ல கொஞ்சம் அதிகமாக போகுதா கம்மியாக போகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்து உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய மேட்டூர் அணையில வந்து நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நீர்மட்டம் குறைஞ்சதுனால மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே தென்படக்கூடிய கிணறுகளுமே வந்து இருக்குது. மேட்டூர் அணையோட மொத்த நீர்மட்டம் இவ்வளோ அப்படின்னா 120 அடிங்க. இதில் 153 சதுர கிலோமீட்டர் நீர்பரப்பு பகுதியை கொண்டதாக இருக்குது. கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 120 கனடியாக இருந்த நீர்மட்டம் அடுத்த நாள் 119.52 அடியாக வந்து சரிவடைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 100 அடியாக இருந்த நீர்மட்டம் அடுத்த நாள் 99 கனடியாக சரிவடைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா தொடர்ந்து படிப்படியாக சரிவடைஞ்சிட்டு இருந்த நிலையில் நேற்று 79.51 அடி கனடியாக வந்துட்டு இருந்திருக்குது. அணைக்கு வினாடிக்கு 427 கனடி நீர் வந்துட்டு இருந்துச்சு. 500 கனடி நீர் குடிநீருக்காக வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. நீர்பரப்பு பகுதிகளில் ஏராளமான விவசாய நிலங்கள் கிணறுகள் இருந்துட்டு வருது. அணை நிரம்பி இருக்கிறதுனால கிணறுகள் மூழ்கும், நீர்மட்டம் குறையும் போது கிணறுகள் படிப்படியாக வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து வழக்கமாகவே இருந்துட்டு வருது. அந்த படி பார்த்தீங்கன்னா இப்போ அணையோட நீர்மட்டம் 79.51 கனடியாக வந்து சரிஞ்சிருக்கிறதுனால ஆங்காங்கே மூழ்கி இருக்கக்கூடிய பல கிணறுகள் வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான கிணறுகள் நிரம்பியே தான் வந்து காணப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது அணைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கிணறுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு விவசாய நிலங்களாக தான் இருந்துச்சா, இப்போ வந்துட்டு அணையை நிரம்பும் போது அந்த கிணறுகள் நிலங்கள் எதுவுமே தெரியாது. இப்போ அணையோட நீர்மட்டம் குறைய ஆரம்பிக்கும் போது ஆங்காங்கே வந்து சின்ன சின்ன கிணறுகள் வந்து தென்படுது அப்படி மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 79.51 அடியாகவும் நீர் இருப்பு 41.47 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 427 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 500 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீர் திறப்பு கடந்த நாட்களை விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சட்டனா வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி 1500 கனடி அப்படி மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு வெறும் 500 கனடி தான் வந்துட்டு நீர் திறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் வரத்துமே 427 கனடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக அசோக் சரணோடைய எத்தனை போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்ம நிகழ்ச்சியோடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக நிறைய அப்டேட்மே வெளியே ரெடியாக வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வந்துட்டு பட்டியலை நாளை மறுநாள் தங்களுடைய பள்ளிகளில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடைத்தாள் நகல் பெற விரும்பக்கூடிய மாணவர்கள் பள்ளிகள் மற்றும் தனித்தேர்வு எழுதியிருக்கக்கூடிய பள்ளிகள் வாயிலா நாளையிலிருந்து வர 16ஆம் தேதி வரைக்குமே உரிய கட்டணம் செலுத்தி நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இது குறித்த விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா www.dge.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியாகும், நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிமாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு யாராவது வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு மறுநாள் வந்து நீங்க படிச்ச ஸ்கூல்லேயே வந்து நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அதே நீங்க உங்களுடைய விடைத்தாளுடைய நகல் வேணும், அதோடைய ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வர 16ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் படித்த பள்ளியிலையோ அப்படின்னா நீங்கள் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்லையோ போயிட்டு www.dge.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக வர 16ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின் மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியேவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி நான் இன்னைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக நீளமான நதி எது, இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் மார்டின் கார்டிஜருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
5: இப்போ கோடை விடுமுறை விட்டாச்சு, மக்கள் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல ஊர்களுக்கு போயிட்டு ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் விடுமுறை கொண்டாடுறதுக்காக ஒகேனக்கல்லையுமே பல மக்கள் வந்துட்டு குவிந்திருக்காங்க அப்படிங்கிறவன் அப்படிதாங்க தெரிவிச்சிருக்காங்க. என்னச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. கோடை விடுமுறை கொண்டாடுறதுக்காக ஒகேனக்கல்லை நேற்று குவிந்திருக்கக்கூடிய மக்கள் 30,000 மேற்பட்டோர் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு காவிரி ஆற்றில் குளிச்சும் பரிசல் சவாரி செஞ்சும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்துமே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிருந்திருக்காங்க. இந்த நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 1,000 கனஅடியாக சீராக வந்துட்டு இருந்திருக்குது. கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை 30,000 மேலே வந்துட்டு அதிகமாக காணப்பட்டிருக்குது. இவங்க ஆயில் மசாஜ், அதுக்கப்புறமா ஹில் ஃபால்ஸு, அதுக்கப்புறமா சினி ஃபால்ஸு மற்றும் முதலை பண்ணை இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நடைபாதை வரையிலான காவிரி ஆற்றில் குளிச்சும் அப்புறமா வந்துட்டு ஒகேனக்கல்ல பிரசித்தி பெற்ற மீன் குழம்பு சமைத்து சாப்பிட்டு வந்து மகிழ்ந்திருக்காங்க. தொடர்ந்து பரிசல்கள், மெயின் அருவி, மணல் திட்டு, பெரியபாணி, ஐந்தறிவு வழியா இயக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் எல்லாமே அதிகரிப்பதனால மீன் விற்பனையுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு நடந்திருக்குது அப்படி மாதிரி வியாபாரிகளும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கோடை விடுமுறை கொண்டாடுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்காடு, அதுக்கப்புறமா மேட்டூர், அதுக்கப்புறமா ஒகேனக்கல் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு சுற்றுலா பயணிகள் நல்லா ஜாலியாக விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஐஸ்வர்யா விஸ்வநாதன் அவங்க வந்துட்டு செவ்வாய்ப்பேட்டை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஐஸ்வர்யா. உங்களுக்கு இந்த நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துட்டு இருக்கணும், நீங்கள் என்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் லைஃப் இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு

7877077 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சிகளாக இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிடக்கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா

0: அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
0: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்துருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் நேற்று வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சது இல்லையா? நேற்றுல வந்துட்டு நம்ம சேலம் மாவட்டம் நகர்ப்பகுதிகளுமே கூட கொஞ்சம் வந்துட்டு லேசான மழை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நேற்று அப்படி ஒரு நிலைமை தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில் நேற்று வந்துட்டு ஆனைமடுவில் வந்துட்டு கனமழை பெஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் காலையிலேருந்து நேற்று காலையில் வரைக்குமான பதிவான மழை அளவு விவரங்கள் வந்துட்டு, ஆனைமடுவில் 48 மில்லிமீட்டர், ஏத்தாப்பூரில் 35 மில்லிமீட்டர், வீரகனூர் டேனிஷ்பேட்டையில் தலா 22 மில்லிமீட்டர், ஏற்காடில் 20.2 மில்லிமீட்டர், எடப்பாடியில் 12 மில்லிமீட்டர், தம்மம்பட்டியில் 10 மில்லிமீட்டர், கரியக்கோவில் அணைப்பகுதிகளில் 7 மில்லிமீட்டர், எடப்பாடியில் 12 மில்லிமீட்டர், தம்மம்பட்டியில் 10 மில்லிமீட்டர், அதே மாதிரி ஆத்தூரில் 3.4 மில்லிமீட்டர், வாழப்பாடி நத்தக்கரை பகுதிகளில் தலா 3 மில்லிமீட்டர், அதே மாதிரி சேலம் பகுதியில் 2 மில்லிமீட்டர், ஓமலூரில் 1.5 மில்லிமீட்டர், ஏற்காடு 20.2 மில்லிமீட்டர் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் பல இடங்களில் வந்துட்டு மழையானது பதிவாகியிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னா, சொந்த ஏஐ ஸ்மார்ட் போனை உருவாக்கி வரக்கூடிய ஓப்பன் ஏஐ நிறுவனம் 2027 இருந்து விற்பனைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. மீடியா டெக் டெர்மினேட்ரி அப்படிங்கிற இந்த 1.16.0 அப்படிங்கிற இந்த சிப் மூலமாக இயங்கக்கூடிய இது நேரடியாக ஏஐ ஏஜென்ட் மூலமாக பணிகளை செய்யக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னும், 2027-2028 அதுக்குள்ளாரியே 30 மில்லியன் யூனிட்களை உற்பத்தி செஞ்சு ஆப்பிள் சாம்சங் ஃபோன்களுக்கு போட்டியாக வந்துட்டு களமிறங்கும் அப்படி மாதிரி வந்துட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டெக்னாலஜி ரிட்டர்ன் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள ஒலிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா அவங்க கூட. அதே மாதிரி இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்களா அல்லது மதிப்புகளை இழக்கிறார்களா? இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்களா அல்லது மதிப்புகளை இழக்கிறார்களா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787-0107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பத்ம விருதுக்கு இப்போ நீங்கள் தகுதியானவர்களை வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருண் தம்புராஜ் ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026 கலை, இலக்கியம் மற்றும் விளையாட்டு, கல்வி மற்றும் மருத்துவத்துறைகளில் சாதனை புரிச்சவங்களுக்கு 2027 ஜனவரி மாதம் 26 நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னும், இதுக்கு தகுதியான சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சுய விவரங்கள் மற்றும் கருத்துக்களை https://awards.gov.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியில் வர ஜூன் மாதம் 10 நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய விவரங்களை ஜூன் மாதம் 10 சேலம் மாவட்ட சமூக நல அலுவலர் அலுவலகத்தில் நீங்கள் நேரில் போயிட்டு சமர்ப்பிக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போது நீங்கள் வந்துட்டு பத்ம விருதுக்காக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு, வர ஜூன் மாதம் 10 விண்ணப்பிக்கணும். https://awards.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்
2: தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச

யாருக்காவது வந்து பர்த்டே விஷேஷம் இல்லை வெட்டிங் அனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சோன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வந்து வாழ்த்துகள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளை நிலையனுக்கு நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாராலும் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது அவங்களுக்காக பிளேஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன எஃப்எம் 107.8 NMM மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்களா அல்லது மதிப்புகளை இழக்கிறார்களா. இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்களா அல்லது மதிப்புகளை இழக்கிறார்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களையோ இல்லை கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் மிக நீளமான நதி எது. இந்தியாவில் மிக நீளமான நதி எது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கங்கை நதி. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், சித்ரா அக்கா அன்னூர்ல இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முகிலன், மாரிமுத்து, சுபாஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் நல்லா நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: நூற்றி 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த 2 மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளா சுத்தலாம், நல்லா வேற லெவல் நல்லா போகணும்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க, அது கொஞ்சம் அப்படியே அப்படின்னு தான் இருக்கும். அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சல்லுன்னு போயிட்டு திரும்ப திங்கக்கிழமையே வந்துடும். இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு, என்ன பண்றது. அதனால எல்லா நாளையுமே ஜாலியா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், எதை பத்தியுமே கவலைப்படாம. சரி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்னன்னா வார்த்தை விளையாட்டு. கடந்த ஒரு சில தினங்களாக நம்ம வார்த்தை விளையாட்டை சரியா விளையாடுறது இல்லை, ஏன்னா நம்ம அதை மறந்துட்டோம். அந்த விளையாட்டை நினைவு கூறுவதற்காக இன்னைக்கு இந்த விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த வார்த்தை விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பர் என்ன நம்பர் சொல்றனோ அத்தனை எழுத்துக்களை வச்சு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு எழுத்து 1 அப்படின்னா கை அப்படின்னு சொல்லணும், 2 அப்படின்னா கல் அப்படின்னு சொல்லணும், 3 அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லணும். இது அன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787 7107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இது வாக்கிறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: என்னப்பா
1: நீங்க. சரி ஓகே, 2
2: கால்,
1: 1
2: பூ.
1: சூப்பர் சூப்பர் மாணிக்கம் அண்ணா, அருமையாளா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம்மனை கால் பண்ணி அற்புதமாக நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விட்டார். அதுக்கப்புறம் டகன் கால் பண்ணுங்கள், 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது வாக்கரே கூட ஜாலி விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு அந்திவே மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன் உங்களுக்காக அற்புதமான அசத்தலான பாடல் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க, நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். மச்சுவோட முன்னால போனா அப்படிங்கிற பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஹே ஸ்ரீ, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படினு கேட்டிங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுகிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு

0: எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை பயன்படுத்தி என்ன நம்பர் சொல்லணும் அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருப்பேன், காலையில் பிரைட்டாக இருப்பேன், அப்புறம் மத்தியானம் சாயந்தரமாக நான்
1: உங்களுக்கான நம்பர் 5. சரி பாட்டி, நான் வேற நம்பர் சொல்றேன். 4. ஆமா, 4. 4 திங்கள். சூப்பர். அடுத்து 2.
2: அப்புறம் சூரியன்.
1: இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா போதும். அடுத்து 2.
2: கால்.
1: ஓகே, 1.
2: 1 தை.
1: தை. சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி
1: நன்றி. தாதகாப்பட்டியிலிருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவான்கள் சிலஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட கேட்டு வாங்க மக்களே.

0: நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். TPT Main Road, Junction, Salem. Contact 9442592150.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: இன்றைக்குமே ரொம்ப வெயில் தான் அடிக்கும் போல காலையிலே வந்து ரொம்ப பிரகாசமாக ஆரம்பிச்சிருக்கு. மழை வரத்துக்கான அறிகுறி இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்கள் ஏரியாவில் இது மழை வர மாதிரி இருக்குது, அதுக்கான அறிகுறி இருக்குன்னா நம்மகிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது பாக்கரேனுடன் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு தெரியுமா? வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பரை பயன்படுத்தி அத்தனை எழுத்துக்கள்ல நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சந்திரசேகரனா, நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: எனக்கு
3: ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு.
4: என்ன பயங்கரமா மாடுலேஷன் பண்றீங்க வாய்ஸ் அன்னைக்கு.
3: அது ஏதோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பட்ட நல்லா இருக்கா?
4: தெரியுமா?
3: மணிமேகலை. சூப்பர், அழகான தமிழ் பையர். ஓகே, அடுத்து 4.
4: மன்றம்.
3: 1. பாட்டு கேட்டுவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர், உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன். என்ன நம்பர் சொல்கிறேன்னோ அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். உதாரணத்துக்கு 3 அப்படின்னு சொல்கிறோன்னா 3 எழுத்துக்களை போட்டு ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்டு இருக்கான் நேயர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் என்பவர் மேட்டூர் வட்டம் மையமுத்தூர்ல இருந்து கலைச்செல்வி.
1: கலைச்செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
2: அருமையா
1: இருக்கேன். கலைச்செல்வி அக்கா சூப்பரா இருக்கேன்.
2: உங்களை அனைவரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
1: ரொம்ப கேட்டுட்டேன்னு
2: சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரிங்க கலைச்செல்வி அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: நீங்க ஏதாவது ஒரு எண்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு நாங்க ஏதாவது கூட்டு சேர்த்து ஏதாவது சொல்லணும்.
1: பயன்படுத்தி ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை பாசம், பாசாயும் மூணு எழுத்து. ஆமா, அந்த மாதிரி. ஓகே அக்கா, இன்னைக்கு அந்த விளையாட்டு விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் நம்பர் 4.
2: பறவை.
1: நான்கு வரலையே.
2: கட்டில்.
1: கட்டில், சூப்பர். அடுத்து 3.
2: 3 அப்பா.
1: ஓகே, 1.
2: 1 நீ.
1: சூப்பர் சூப்பர் கலைச்செல்வி அக்கா, அருமையால நன்றி அக்கா.
2: நன்றியோ
1: நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: மேட்டூர் வட்டம் மையமுதல்ல இருந்து கலைச்செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8. இப்போ உங்களுக்காக மதுரா மல்லி அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவால விளையாண்டுட்டு இருக்கேன். நான் உங்களோட ஜாலியா சூப்பரான ஒரு விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை பயன்படுத்தி என்ன நம்பர் சொல்லணும் அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்க என்கிட்ட ஒரு அழகான ஒரு தமிழ் வார்த்தை ஒன்று சொல்லணும். இந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அண்ணா.
2: எழுத்துக்கள்
1: ஒரு வார்த்தை கண். அற்புதம். நாலு கற்பகம் காந்தம். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி. கஸ்தூரி அண்ணா
2: நன்றி
1: நன்றி. நம்ம திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இந்த வக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன். என்ன நம்பர் சொல்கிறனோ அத்தனை வார்த்தை அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். உதாரணத்துக்கு நான் 4 அப்படின்னு சொல்கிறேன்னா 4 எழுத்துக்களை போட்டு ஒரு வார்த்தையை சொல்லணும். இதுதான் இன்னைக்கு வேணால் விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கார் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: திவாகர். வணக்கம் வணக்கம் பாஸ்கரன். நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சிறப்பாக இருக்கும். மழையா?
1: நான் நேற்று ஒன்றும் பெரிய மழை இல்லைனா, அங்கே மழை பெஞ்சதுங்களா?
2: கொஞ்சம் தூரல் போட்டது.
1: அங்கே தூரல் கூட இல்லை, காலையில் கொஞ்சம் நேரம் மேகமூட்டமாக இருந்தது. ஐயா ஜாலி நல்லா இருக்கேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே வெயில் வந்துருச்சு. சரிங்க. நான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா பாஸ்கரன்?
1: ஆமா, நான் விளையாண்டுருவோமா?
2: விளையாடலாம்.
1: 2
2: பகை.
1: பகை சூப்பர். 5
2: சம்மதம்.
1: சம்மதம் ஓகே. 4
2: சதுரம்.
1: புரியலனா?
2: சதுரம் சதுரம்
1: சதுரம் ஓகே. 1 சூப்பர் சூப்பர் பாஸ்கர் அண்ணா, அருமையால ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: டால்மியா காலனில இருந்து நம்ம பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி வழக்கம் போல சூப்பரா விளாண்டு கலக்கிட்டீங்க, போங்கண்ணா. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கரேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு சமய நம்ம லடி சாங் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. சில திவாகர்

0: உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், நான் என்ன நம்பர் சொல்கிறேனோ அந்த நம்பர் வச்சு அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி திவாக்கரையன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாட ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: உங்களுக்கான
0: முதல் நம்பர் 4.
1: அண்ணா
0: இல்ல, நான் ஒரு நம்பர் சொன்னேன், 4 அப்படின்னா 4 எழுத்துக்கள்ல ஒரு வார்த்தை. சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால நீங்க தீ போலவே. ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி
0: அண்ணா. நன்றி ராஜேஷ் கண்ணா, நான் கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி திவாகர் என் கூட விளையாடலாம். பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு இந்த சூப்பரான ஒரு விளையாட்டை விளையாடுவோம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற? அத சாப்பிடாத, இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்கற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பரை வச்சு நான் என்ன நம்பர் சொல்கிறேனோ அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடிலிருந்து எம் ராஜசூரி பேசுறேன். நினைக்கிறேன் அனைவரும் எப்படி இருக்கீங்க?
3: எல்லாருமே சூப்பரா இருக்கும். ராஜசூரி அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அவ்வளவு ரொம்ப நலமா இருக்கும்.
3: சூப்பர் ராஜசூரி அக்கா.
4: உங்களுக்கான
3: நம்பர் 3. குரல் ஓகே. 2. தருமபுரி மாவட்டத்தில இருந்து ராஜசூரி அக்கா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில். இது வாக்கரேனுடன்

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பரை பயன்படுத்தி அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: மேட்டுப்பாளையம்
6: நாகராஜன் என்னும் நான் உங்களோட விளையாட காத்திருக்கிறேன். மேட்டுப்பாளையம் நாகராஜன் என்னும் நான்
7: உங்களோட
6: விளையாட
7: காத்திருக்கிறேன்.
6: பழகிடுச்சு. ஓகே அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்
7: தெரியுமா? சொல்லுங்க.
6: ஆமா, நான் விளையாண்டுருவோமா?
7: விளையாடலாம்.
6: ஓகே, உங்களுக்கான நம்பர் 4.
7: திவாகர்.
6: அப்படிங்கப்பா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாரும் சொன்னதில்ல. சரி, ஓகே. அடுத்து 3.
7: உறுதி.
6: ஓகே, 2.

0: ஒன்னு
1: மா.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றி அண்ணா, நன்றி. மேட்டுப்பாளையம்ல இருந்து நாகராஜன் அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரேனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு நம்ம சோனா எஃப்எம் 107.8 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. அது வாக்கர் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்களே, வாகை சுடவா நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டோம் தெரியுமா? வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டோம். இந்த வார்த்தை விளையாட்டோட விதிமுறைகள் என்னவாக இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும், டக்குன்னு சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸாக இருந்தது. இந்த விளையாட்டில் நிறைய பேர் கால் பண்ணி ரொம்பவே சூப்பராக அற்புதமாக அருமையாக விளையாண்டுங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதோட நானும் கிளம்புறேன். நான் சொன்ன மாதிரி வாகை சுடுவா நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். சரி, ஓகே மக்களே, இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பை பாய். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வகுப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாவே பூக்கள் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கும். அது இல்லாம பூச்செடிய வளர்க்கறது அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் கூட தானே செய்யுது. சரிங்க, இப்ப சரியான துணை தாவரங்களோட சாமந்தி பூக்களை சிறப்பா எந்த மாதிரி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க பத்மாவதி, இப்ப துணை நடவு அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு செடி கூட இன்னொரு செடிய துணையா வளர்த்தாலுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றதுதான். இதுக்கு காரணம் அது வந்து குறிப்பிட்ட பூச்சிகளை ஈர்க்கலாம், இல்லைன்னா விரட்டலாம். இன்னொன்னு, நன்மை பயக்கக்கூடிய வகையில மண்ணுக்கு ஊட்டச்சத்துக்களை சேர்க்கலாம், இல்லைன்னா தோட்டத்துக்கு பயனுள்ள மகரந்த சேர்க்கையாளர்களை கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. துளசி மற்றும் சாமந்தி பூக்கள் ரெண்டுமே மனிதர்களை கவரக்கூடிய வலுவான நறுமணத்தை கொண்டிருக்கிறதோட உங்களோட தோட்டத்தின் மிகவும் அழிவுகரமான சில பூச்சிகளை தடுக்கக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து அஸ்வினி பூச்சிகள்ல இருந்து நூற்புழுக்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கும். அதை தொடர்ந்து சாமந்தி பூக்கள் உங்களோட துளசி செடியில இருந்து நத்தைகளை விலக்கி வைக்கும். பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல துணை தாவர உறவுல சாமந்தி பூக்கள் உதவியாளரா இருக்கு. ஆனா பூண்டும் தன்னோட பங்க சிறப்பா செய்யுது. பூண்டின் வீரியமான நறுமணம் சிலந்தி பூச்சிகள்ல இருந்து மான்கள் நத்தைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கும். சாமந்தி பூக்களையும் தக்காளி செடிகளையும் ஒன்னா நடுறப்ப சாமந்தி பூக்கள் தக்காளிய விரும்பக்கூடிய நூறு புழுக்களை விரட்டி அதை தக்காளியின் வேர்கள்ல இருந்து விலக்கி வைக்கும். இதை தொடர்ந்து சாமந்தி பூக்கள் தக்காளி செடிகளுக்கு பயனுள்ள தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்களை ஈர்க்கும். சாமந்தி பூக்கள் கஸ்தூரி, பச்சை மற்றும் காரமான நறுமணத்தால பூசணி பூச்சிகள், வெள்ளை ஈக்கள் மற்றும் திரிப்ஸ்கன் வெள்ளரிகளை விட்டு விலகி இருக்கும்னு சொல்றாங்க. இதனுடைய பொருள், ஊடுருவும் பூச்சிகளை பத்தின கவலை இல்லாம கோடை காலம் ஃபுல்லாவே உங்களுக்கு வெள்ளரிகள் அபரிமிதமாக விளையும் சொல்றாங்க. அடுத்தது தர்பூசணிகள். தங்களோட பழ உற்பத்திய தூண்டுவதற்கு தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்களை சார்ந்து இருக்கிறதுனால சாமந்தி பூ போன்ற மகரந்த சேர்க்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய பூக்களை நடுறது உங்களோட அறுவடைய அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சாமந்தி பூக்கள் அஸ்வினி பூச்சிகளையும் கவர்ந்து இழுக்குது, இல்ல அப்படின்னா அது வந்து உங்களோட தர்பூசணிகளை தாக்கிரும். அடுத்து பூசணி. சாமந்தி பூக்கள் உங்களோட அருமையான பூசணி காய்களை சுரக்காய் பூச்சிகள், நூற்புழுக்கள் மற்றும் அஸ்வினி பூச்சிகள் கிட்ட இருந்து விலக்கி வைக்கும். இதுவே நம்மளுடைய நோக்கமும் கூட சொல்லலாம். ஆனா இதுல ஒரு கூடுதல் நன்மையும் இருக்கு. சாமந்தி பூக்களோட துடிப்பான ஆரஞ்சு, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் உங்களோட பூசணி காய்களோட இணைஞ்சு ரொம்பவே அழகான இலையுதிர்கால வண்ண கலவைய உருவாக்குது. என்னங்க சரியான துணை தாவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களுமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: ஐஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வெள்ளக்கல் பட்டியிலிருந்து செல்வகிரி இயற்கை பண்ணையிலிருந்து செல்வம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை விவசாயத்துல நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து இருக்குங்க. அந்த பூச்சிகளை எந்த மாதிரி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: இதுல வந்து நன்மை செய்யும் பூச்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா குளவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எப்படி உயிர் வாழும் அப்படின்னா, காய்ந்த மரக்கட்டையில ஓட்டை போட்டு அதுக்குள்ளதாங்க கூடு கட்டி உயிர் வாழும். ஆனா இப்ப நம்ம தோட்டத்துல காய்ந்த மரங்களே இல்ல. ஆனா அந்த காலத்துல வந்து வீடுகளிலும் சட்டங்களும் வந்து மரத்துலதான் செஞ்சிருந்தாங்க. ஓட்டு வீடு அதிகமா இருந்தது, கூரை வீடு இருந்தது, அதுல இருக்கிற மரத்துல எல்லாம் வந்து இது இந்த குலைகள் உயிர் வாழ்ந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அதோட எண்ணிக்கைகள் நம்ம தோட்டத்துல அதிகமா இருந்தது. இப்ப அந்த மரங்கள் இல்லாம எல்லாம் கட்டடம் காங்கிரீட் வந்து ஸ்டீல்லயும் காங்கிரீட்லயும் வந்ததுனால கட்டடங்கள் இதுக்கு உயிர் வாழ்றதுக்கு உண்டான இடங்கள் குறைவா இருக்கு. அதனால நம்ம தோட்டத்திலேயே காய்ந்த மரங்கள் மலையில நலையாத இடங்களை நோக்கி கட்டி தொங்க விடணும். அது இல்லாத அது வந்து அந்த குலைகள் வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி தரணும். இது போலதாங்க மத்த பூச்சிகளுக்கும் நம்ம அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். ஆனா நமக்கு தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அழிக்கிறதுன்னு நினைச்சிட்டு ரசாயனத்தை கொண்டு வந்து தெளிக்கும் பொழுது இந்த நன்மை செய்யும் பூச்சிகளும் சேர்ந்து இறந்துடுதுங்க. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரசாயனத்தை பயன்படுத்த வேண்டாம். பூச்சிகளோட குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே ரொம்ப ஈஸியா அதை கட்டுப்படுத்தலாம். தீமை செய்யும் பூச்சி நார்மலாவே மாலை நேரம் 6 மணியிலிருந்து 9 மணிக்கு தாங்க நம்ம தோட்டத்துக்கு வரும். நம்மளோட செடிகளுக்கு ஒவ்வொரு வாசனை உண்டு. அந்த வாசனையை முகர்ந்துகிட்டு தாங்க செடி வந்து அந்த பூச்சிகள் வெளியில இருந்து நம்ம தோட்டத்துக்கு உள்ள வருங்க. அந்த நேரமும் பாத்தீங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். அப்ப வந்து இந்த பூச்சிகளை கவரக்கூடிய சோலார்

0: லைட்ஸ் அதெல்லாம் சொல்றோம். அது மாதிரி விளக்குகள்ல விளக்கு பொறி அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சள் விளக்கு பொறி. கீழே தட்டுல மஞ்சள் கலர் தட்டுல தண்ணி ஊத்தி மேல வந்து ஒரு லைட் எரிஞ்சிட்டு தான், மஞ்சள் கலர் லைட் எரிஞ்சா இந்த பூச்சிகள் வந்து அந்த தண்ணியில விழுந்துருங்க. அடுத்த நாள் நம்ம அதை எடுத்து வெளியேற்றிடலாம். இந்த பூச்சிகள் பறந்து வந்து அப்படி விழுதுங்க. அதனால இந்த விளக்கு பொறிகளும் நம்ம வச்சு அதுலயும் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை விட ஈஸியான இன்னொரு விஷயம் வந்து நம்ம செடிகள்ல இருக்கிற வாசனைய அந்த பூச்சிகளுக்கு கிடைக்காம இருக்கணும்னா வேற இலைகளோட வாசனைகள் உள்ள இலைகள் எல்லாம் எடுத்து பூச்சி விரட்டின்னு செய்வோங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் பத்மாவதிங்க. இப்ப மஞ்சள் விளக்கு பொறிகளை வச்சு பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ரொம்ப விளக்கமா நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து முத்துராமன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இந்த வெயில் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, சொட்டு நீர் பாசனம் மூலமா குறைஞ்ச செலவுல அதிக மகசூலை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொல்ல போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க.
4: அதே சமயத்துல கோடை காலத்துல வந்து சொட்டு நீர் பாசனம், ஏன்னா போர்வெல்லையும் தண்ணி கம்மியா இருக்கும், கிணத்துலயும் தண்ணி கம்மியா இருக்கும், ஆனா நமக்கு பயிர்களுக்கு வந்து தண்ணி அதிகம் தேவைப்படும். இதனால சொட்டு நீர் பாசனத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டீங்களாக்க குறைந்த அளவு தண்ணிலேயே நம்ம அதிகமா பாசனம் பண்ணி அதிகமா விளைச்சல் எடுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ரெண்டாவது, இந்த சொட்டு நீர் பாசனம் போடுறதுனால பக்கத்துல வந்து தண்ணி பாயத்தினால பக்கத்துல களைச்செடிகள் முளைக்கிறது கட்டுப்படுத்தப்படும், மண்ணு எப்பயுமே பொலப்பொழப்பா இருக்கும், வயல் சுத்தமா இருக்கும். இதே சொட்டு நீர் பாசனத்துக்கு என்ன பண்றது தெரியுங்களா, சொட்டு நீர் பாசனம் போடுற இடத்துலயே ஒவ்வொரு குத்துக்கட்டையில் வந்து தென்னை நார் கழிவு, தென்னை மட்டை, விவசாய கழிவுகள், நம்ம என்னென்ன வந்து வேளாண் கழிவுகள் இருக்குது அத்தனையும் அந்த செடி ஓரத்துல மேல போட்டோமாக்க அந்த சொட்டு நீர் பாசன தண்ணி கூட நமக்கு வந்து சீக்கிரம் ஆவியாகாது. இப்ப 15 நாள் வந்து ஈரம் காக்குதுனாக்கா மேல மூடாக்கு மாதிரி வந்து இயற்கையை கூளம் குப்பை சரிது சப்பு தென்னை மட்டை தென்னை ஓலை இந்த மாதிரி போட்டுட்டோமாக்கா இதெல்லாம் வந்து ஒரு 20-24 நாளைக்கு வந்து அந்த ஈரம் காயாது. காரணம் அந்த நீர் ஆவியாக தடுக்கிறது. இது நமக்கு வந்து நீர் சிக்கனத்தை அதிகம் பயன்படுத்துது. மேலும் நம்ம இந்த வெய்ய காலத்துல இந்த வெயில் அதிகமா இருக்கும் போது என்னென்ன பூச்சிகள் பாத்தீங்களா, பயிர்களுக்கு வந்து அசுபடி, இலைத்தேன், பச்சை தட்டுப்பூச்சி, வெள்ளை தட்டுப்பூச்சி, குருத்தி, செம்பேன் இதெல்லாம் அதிகமா வரும். இந்த அதிகமா வரும்போது நாம எடுத்ததுமே மருந்து அடிக்கக்கூடாது. நாம அடிக்கக்கூடிய மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நிலக்களை வந்து ஈரம் இருக்கணும். ஈரம் இருந்தா தான் நம்ம அடிக்கக்கூடிய மருந்து பயிர் வாடாம இருக்கும், பூ உதிராம இருக்கும். அடிக்கக்கூடிய மருந்து பூச்சி வந்து உடனடியாக சத்தாலும் பயிருக்கு நம்ம பாதிப்படையாக பாத்துக்கணும். அதனால அடி நிலத்துல வந்து ஈரம் இருக்கணும், தண்ணி கட்டிக்கணும், அதன் பிறகுதான் நீங்க வந்து மருந்து அடிக்கணும். என்னை பொறுத்தவரையும் நான் வந்து குறைஞ்ச நீர்லயே பயன்படுத்துறேன். நான் இயற்கை விவசாயிங்கிறதுனால நான் வந்து 15 நாளைக்கு ஒரு தரம் இயற்கை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்திக்கிறேன். அதாவது பஞ்சகாவியம், மீனமிலம், பூச்சி விரட்டி, 5 இலை கரைசல், 10 இலை கரைசல், ஜீவாமிர்தம், கன ஜீவாமிர்தம், வேம்பு சாறு, வேம்பு கொட்டை சாறு, சுத்தி இலை சாறு, எருக்கு இலை சாறு, இணக்கமர்ச்சி பொறி மற்றும் இதை வந்து நான் வந்து இயற்கை பூச்சிக்கொல்லியா பயன்படுத்திட்டு.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப என்னென்ன இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பொதுவாவே இயற்கை விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு இயற்கை முறைகள்ல வந்து பூச்சி விரட்டிகளை தயாரிக்கிறாங்க. இது வந்து இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு. என்னன்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இணை பேராசிரியரா இருக்கக்கூடிய முனைவர் INR அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கோ 10 ரகங்கள் எந்த மாதிரி ஒரு ஹெக்டருக்கு நம்ம மகசூல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்ப 2016 கோ 10 ரகம் வெளியிட்டு இருக்கிறோம். அந்த ரகங்கள் அப்படின்போது இதை நீங்களே வாங்கி நீங்களே வந்து வச்சிருந்து 2-3 ஆண்டுகள் கூட வந்து பயன்படுத்தலாம். இந்த கோ 10 ரகம் அப்படிங்கிறது வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3500 கிலோ இரவையில் வந்து ஒரு ஹெக்டருக்கு 3500 கிலோ கொடுக்கக்கூடியது. மானாவரியில் வந்து 2900 கிலோ மகசூல் கொடுக்கும். நல்ல ரகம். இது பல ரகங்களை வந்து இன தூய்மை பண்ணி சீரற்ற முறையில் இனக்கலப்பு செய்து அதில் வந்து உருவாக்கி இருக்கிறோம். இந்த ரகங்கள் தான் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து பயன்படுது. இப்போ நல்லாவே போயிட்டு இருக்குது. விவசாயிகள் எல்லா மாவட்டங்களிலும் வாங்கி போட்டிருக்கிறாங்க. நல்லா ஹைபிரிடுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரவை பெரியில் மானாவரியும் வந்து நல்ல நீர் பிடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற ஏரியாவிலையும் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்குது. இதுவும் வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு உள்ளதாக இருக்குது. புரத சத்து வந்து 12% மேலே இருக்குது. மற்றபடி 6 தூர்கள் கொடுக்கக்கூடியது. நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்கள். ஸோ இந்த ரகங்களும் இல்லை. இது போக வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஐக்ரிசாட் என்ற ஆர்கனைசேஷன் இருக்கு. அங்கிருந்தும் ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ICME 221, ICME 155. இப்போ இரும்பு சத்து அதிகமாக உள்ளதுக்காகவே வந்து ஒரு ரகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து தனசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 88 மில்லிகிராம் இருக்குது அந்த இதில் 100 கிராம் எடுக்கும்போது. அதனால் இப்போ இந்தியாவிலே அதிகமாக இரும்பு சத்து உள்ள ஒரு ரகம் அப்படின்னாக்கா தனசக்தி. இதெல்லாம் ரகங்கள். இந்த ரகங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி விவசாயிகள் வந்து உங்கள் வயலில் வந்து போட்டு பயன்படணும். இது இல்லாமல் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 86M86M01, 86M01, NBH 5061, GHB 558, இதுபோல் ஹைபிரிட் வீரியோட்டு ரகங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. விவசாயிகள் வந்து அந்த பருவத்திற்கு ஏற்ற ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து அதனுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சு இரவைக்குனாக்கா இரவைக்கு மட்டும் போடுங்க, மானாவரினாக்கா மானாவரிக்கு மட்டும் போடுங்க, ரெண்டுத்தையும் கலந்து போட்டு ஒரு மகசூல் வந்து கம்மியாயிடும். அதனால இந்த ரகங்கள்லாம் வந்து பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இரவை சாகுபடி செய்யறவங்களும் மானாவரி சாகுபடி செய்யறவங்களும் எந்த மாதிரி மகசூல் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் சொன்னாங்க, நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
3: கொடுக்கு பார்வையில என்ன கூறு போடுறியே,

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சுகுணா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சுகுணா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப மகரந்த சேர்க்கைக்கு பெருசமா உதவி செய்யக்கூடிய தேன்கூட்டுல ராணி தேனிய எந்த மாதிரி தேர்வு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இப்ப ஒரு தேன்கூட்டுக்குள்ளார நம்ம போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற காட்சியை விட ஒளி தான் வந்து நம்மளுக்கு கவனத்துக்கு வருங்க. ஆயிரக்கணக்கான இறக்கைகள் இறுக்கமான ஒருங்கிணைந்த இயக்கத்துல அடிக்கிறதுனால உருவாகக்கூடிய ஒரு தொடர்ச்சியான மெல்லிய ரீங்காரம் தான் வந்து எல்லா இடத்திலயுமே நிரம்பி இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளார புழுக்களுக்கு உணவளிக்கிறது, கூட்ட சுத்தம் செய்யறது, தேன் சேமிக்கிறது போன்ற பணிகளை ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள் செய்யுது. ஆனா ஒரு தேனி கூட்டத்துல ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்குங்க. அது பிற பிரிவுகளை சேர்ந்த தேனீக்களை விட அளவுல பெருசா இருக்கும். இருந்தாலுமே உடலோட ஒப்பிடுறப்ப அதனுடைய இறக்கைகள் ரொம்பவே சின்னதா இருக்கும். ராணிக்கு நீண்ட கூர்மையான வயிறு இருக்கிறதுனால கூட்டுல இருக்கக்கூடிய பிற தேனீக்களை விட கொஞ்சம் வித்தியாசமா குலவி மாதிரி அது வந்து தோற்றத்தை கொண்டிருக்கும். ஒரு தேனி கூட்டத்துல முட்டையிடக்கூடிய ஒரே உயிரினம் ராணி மட்டும்தாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தரவுகளின்படி ஒற்றை ராணி தேனியால ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரைக்கும் இட முடியும். வழக்கமா ஒரு ராணி தேனி அப்படின்றது பிறவிலேயே சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற கருதுகோள்கள் இருக்குது. அதாவது இயற்கையாவே ஒரு ராணியா பிறக்கிறதுக்கு தேர்வு செய்யப்பட்டதா பலரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில ராணியும் தேன் கூட்டுல இருக்கக்கூடிய பிற தேனீக்களை போலவே புழு பருவத்துல இயல்பா தன்னோட வாழ்க்கைய தொடங்குது. ஆரம்ப கட்டத்துல புழு பருவத்துல இருக்கக்கூடிய எல்லா தேனீக்களும் உயிரியல் ரீதியா ஒரே மாதிரியாவே இருக்குது. அதுல எதுவும் ராணி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டது அல்லங்க. ஒரு தேன் கூட்டுல அடுத்த ராணி ஆகிறதுக்கு எந்த ஒரு தேனியோ தாமாகவே முன் வரதோ இல்லனா தேர்வு செய்யப்படுறதோ இல்ல. கூட்டுக்குள்ளார ஏதேனும் மாற்றம் நிகழறப்ப இந்த செயல்முறை அமைதியாவும் கிட்டத்தட்ட தானாவும் தொடங்குது. ஒரு தேன் கூட்டுல புதிய ராணி பிறக்கிறதுக்கான சூழல் 3 தருணங்கள்ல ஏற்படுது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ராணி பலவீனம் அடையிறப்ப, உயிரிழக்கிறப்ப, இல்லனா அது ஒரு கூட்டத்தோட வெளியேறி புதிய கூட்ட அமைக்க தயாராகிறப்ப புதிய ராணிக்கான தேவை எழுது. இந்த மாற்றத்தை வழக்கமா ராணியோட இருப்பையும் அதனுடைய இனப்பெருக்க திறனையும் குறிக்கக்கூடிய ஃபெரோமோன் அப்படின்ற ரசாயன மாற்றங்களால ஏற்படக்கூடிய வீழ்ச்சியின் மூலமா வேலைக்கார தேனீக்கள் உணருது. இதை தொடர்ந்து தங்களோட கூட்டுக்கான அடுத்த ராணிய தேர்வு செய்யக்கூடிய செயல்முறையில அது இறங்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசா பிறந்த மிகவும் இளம் வயதுடைய சில புழுக்களை தனியா எடுக்குது. இந்த மாதிரி தனியே எடுக்கக்கூடிய லார்வாக்கள் பிறவற்றில இருந்து எந்த வகையிலும் வேறுபட்டது இல்லைன்னு சொல்லலாம். அதை தனித்துவமானதாகவும் மாத்துறது அதுக்கு வேலைக்கார தேனீக்கள் வழங்க போகிற உணவுதான். பெரும்பாலான லார்வாக்களுக்கு மகரந்தம், தேன் கலவை போன்ற உணவா கொடுக்கப்பட்டாலுமே தனியே தேர்வு செய்யப்பட்ட சிலவற்றுக்கு தொடர்ந்து அதிக அளவிலான ராயல் ஜெல்லி ஊட்டப்படுது. இந்த செழுமையான உணவு தொடர்ச்சியா வழங்கப்படுது. அதோட வளர்ச்சிய முழுமையா மாத்தி ராணி தேனி உருவெடுக்கிறதுக்கு வித்திடுது அப்படின்னு சொல்லலாம். என்னங்க தேன்கூட்டுல முக்கியமா சொல்லக்கூடிய ராணி தேனிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் ரொம்பவே அவசியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை பயணத்திற்கு நம்மளை கூட்டிட்டு போற ஒரு வழிகாட்டியா தான் யோகா தெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகா தெரபிஸ்டான ரேவதி மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த யோகாக்குள்ள வந்தாங்க, எப்படி அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க, இன்னும் அதை மத்தவங்களுக்கு எப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க மேம்.
2: என்னோட நேம் ரேவதி மணிகண்டன். நான் ஒரு 10 வருஷமா யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 இயர்ஸா யோகா கிளாஸஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சென்டர் நேம் நலம் யோகா. லேடிஸ் அண்ட் கிட்ஸுக்கு யோகா கிளாஸஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். தெரப்பி மூலமா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். இப்போ வந்து பெண்கள் அப்படின்னாவே இந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது, நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஒரு யூனிக்காக யோகாவாக நீங்கள் செலக்ட் பண்ண என்ன காரணம் மேம்?
2: ஆக்சுவலி நானும் வந்து ரொம்ப ஏர்லியாக ஸ்கூல் டேஸ்லேருந்துலாம் யோகா ப்ராக்டிஸ் பண்ண கிடையாது. நான் வந்து ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 30 இயர்ஸில் என்னால் ஜாப் கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் டோட்டலாக இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அதை மட்டுமே ஒரு ரீசனாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைஃப்பை ஓட்டுறதுக்கு ரெடியாக இல்லை, என்ன வேறு என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது யோகா கிளாஸஸ் முதல்ல போகலாம், நம்ம முதல்ல நமக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியட்டும், நம்ம யோகா கிளாஸஸ் போகலாம்னு சொல்லிட்டு ஜென்ரல் யோகா கிளாஸஸ் இந்த மாதிரி செஷன் போய் அட்டன் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே இந்த மாதிரி இதில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, நம்ம இதில் படிக்கலாம், மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகாவை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். யூனிவர்சிட்டியில் போட்டு படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை படிக்க படிக்க தான் தெரிஞ்சது, ப்ராப்பராக யோகாவை இன்னும் கொஞ்சம் கிளியராக கொண்டு போகலாம், ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு யோகாவை ரொம்ப சிம்பிளாக கூட நம்ம கிளாஸஸாக ரன் பண்ண முடியும்னுட்டு அதுக்கப்புறம் யோகா கிளாஸஸ் ஸ்டார்ட்.

0: பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸ் நான் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி யோகாவில் டெப்த்துக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் யோகா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணேன். கிளாஸை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டேலேருந்தே வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களையும் டோட்டலாக ரெடி பண்ணணுங்கிற ஒரே ஒரு கோல் தான் இருந்தது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் மேம். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு இவ்வளோ கேப் எடுத்து இந்த ஜேர்னி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மேம். அடுத்து இந்த யோகா மேலே உங்களுக்கு எதனால் ஆர்வம் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
0: யோகா மேலே எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது யோகா வெறும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் நானும் போனேன். 2 குழந்தைங்க பிறந்தாங்க, சரி ஓகே நம்ம முதல்ல ஃபிசிக்கலாக ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோகா கிளாஸஸ்க்கு நானும் போனேன். ஒரு 1 or 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிசிக்கலாக ரெடி ஆனதுக்கப்புறம் இது மட்டும் பத்தாது, நம்ம இதுக்கு மேலேயும் இதில் ஏகப்பட்டது இருக்குது, இதை நம்ம கற்றுக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது தான் இன்டர்னலாக யோகா நமக்குள்ளே எவ்வளோ மேஜிக் பண்ணுதுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதனால் யோகாவை அப்படியே கண்டினியூ பண்ணேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ரேவதி மேம் அவங்களோட யோகா ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே,

ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு

0: சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப டிஎஸ்ஆர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நாம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் பிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து பிபிடில வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு.

0: கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே யோகா தெரபிஸ்டான ரேவதி மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல அவங்க எப்படி யோகா கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி மத்தவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், யோகா கத்துக்கும் போது ஆரம்ப காலத்துல என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது மேம்?
3: யோகா கத்துக்கிறதுக்குன்னு நான் உள்ள வரும்போது என்னால ப்ராப்பரா எனக்கான ஒரு கைடை செலக்ட் பண்றதுல எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும்ல, அதை என்னால கம்ப்ளீட் பண்ணிக்கவே முடியல. அதனாலதான் அடுத்த லெவல் நம்ம படிச்சிடலாம், படிச்சா நமக்கு அந்த டெப்த் புரிஞ்சிடும். இப்போ மகரிஷியா வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் மகரிஷி சொன்ன விஷயத்த இன்னொருத்தங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மகரிஷி இப்போ உயிரோட இல்லை, அதனால நம்ம டைரக்டா அவரோட புக்கை படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா யூனிவர்சிட்டியில போய் அப்ரோச் பண்ணி மாஸ்டர்ஸ் பண்ணேன், தெரபி பண்ணேன். இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது தான் என்னால் டோட்டலாக அதோட டெப்த்துக்குள்ள போக முடிஞ்சது.
1: ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு யோகா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்க நினைக்கிறீங்க மேம்?
3: மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு யோகாவை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாது. பெர்மனண்டா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும், பெர்மனண்டா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு யோகா ஒண்ணுதான் ஒரே சொல்யூஷன். உங்களுக்கு டெம்பரவரியா வந்து ஒரு ஹாப்பினஸ், சின்ன சின்ன ஒரு ஹாப்பினஸ், இது எல்லா இடத்துலயுமே இங்க குட்டி கிடக்குது. நீங்க அதை எடுத்துக்கலாம், அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் எகெயின் நீங்க கம் பேக் உங்களோட நார்மல் லைஃபுக்கு வரும்போது திரும்ப அதே ஒரு ப்ரெஷர்ஃபுல் லைஃப்குள்ளே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதை யோகாவை தாண்டி ஒரு விஷயம் கண்டிப்பாக இல்லை.
1: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி வந்து நம்ம எவ்வளோ நேரம் யோகா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
3: கன்சிஸ்டன்சி இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து பல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டேன், இந்த ஒரு 5 இயர்ஸில் ஏகப்பட்ட பேர் என்கிட்ட வராங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்லேயே ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்தாங்களோ அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு போனவங்களும் இருக்காங்க. 3-4 இயர்ஸாக வெறும் ஒரு மந்த்லி 2 கிளாஸஸ் 3 கிளாஸஸ் அட்டன் பண்ணி அப்படி வரவங்களும் இருக்காங்க. நீங்கள் ப்ராப்பராக ஒரு 1 இயர் கிளாஸ் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா 1 டேக்கு 20 மினிட்ஸ் இஸ் எனஃப், அது போதும். நீங்கள் அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே யோகா மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பயனுமே கிடைக்கும்.
1: ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கற்றுக்க வரவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
3: ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரவங்களுக்கு முதல்ல பேசிக் வார்ம்அப்ஸ்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுட் பேட்டர்ன் கரெக்ட் பண்ணுவோம், லைஃப் ஸ்டைல் அவங்களோட எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்கன்னு பார்த்து அதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லுவோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம்.
1: சூப்பர் மேம். ஆரம்ப காலகட்டத்தில் யோகா கற்றுக்க வரவங்களுக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்து வந்து 10 வருடமாக இந்த யோகா துறையில் நீங்கள் இருக்கும் போது யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மேம்?
3: ஃபேமிலி தான். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ வரையும் நான் ஒரு கிளாஸ்க்கு போகணும், படிக்கணும், என்னோடய ஹஸ்பண்ட் பெரிய மாரல் சப்போர்ட், பேரண்ட்ஸ் குழந்தைங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. படிக்கணும்னா புக் எடுத்து கொடுக்கறதுலேருந்து படிங்கன்னு சொல்கிறதுலேருந்து, ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒரு விஷயத்தை முழுசாக பண்ணினா உன்னை சுற்றி இருக்க எல்லாருமே அதை புரிஞ்சுப்பாங்க. 1 மாதம் நான் டைலரிங் கிளாஸ் போகிறேன், 1 மாதம் யோகா கிளாஸ் போகிறேன், இதை பண்ணுறேன், இந்த வேலைக்கு போகிறேன், அந்த பொண்ணுங்கக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே அதுதான். அவங்களோட ப்ரொஃபஷனை அவங்க செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போவாங்க. ஒரு விஷயத்தை முழுசாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் அந்த சக்ஸஸை பார்க்க முடியும்.
1: சூப்பர் மேம். உங்களோட குடும்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ரேவதி மேம் அவங்களோட யோகா பயணம் எப்படி இருந்துச்சு, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்றத சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259-2160.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: அவங்களோட யோகா பயணத்துல என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை இப்போ எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் யோகா வந்து எந்த விதத்துல ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறீங்க? மேம்,
4: குழந்தைகளுக்கு பயனுள்ளதா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா பெண்களுக்கு கண்டிப்பா யோகா தேவை. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, 100 இளைஞர்களை என் கிட்ட கொடுங்க, நான் இந்தியாவே மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லுவேன், 100 100 யங் மாம்ஸை என் கிட்ட கொடுங்க, நான் கண்டிப்பா இந்தியாவை மாத்தி காட்டுவேன். ஒரு மாம் கையில இருக்கு அந்த ஃபேமிலியை எவ்வளோ ப்ரொடெக்டிவாக எடுத்துகிட்டு போகணும், அந்த ஃபேமிலியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணுங்கிறது கண்டிப்பாக அந்த மாம்ஸ் கையில் இருக்குது. அதனால் என்னோட ஒரே ஃபோக்கஸ் உமன்ஸ் தான், அது யங் உமன்ஸ் தான்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து உணவு பழக்கமும் யோகாவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
4: கண்டிப்பாக. உணவு பழக்கத்தை மாற்றிக்காமல் யோகா எந்த விதத்துலேயும் வேலை செய்யாது. வெறும் 1 மணி நேரம் நீங்கள் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் நான் பேசுகிறத கேட்குறதுனாலையும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு குணம் இருக்குது, அந்த குணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் உடம்புக்கு ஏற்ற உணவு என்னங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம், அதை கொஞ்சமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும்.
3: ஓகே ஓகே மேம். அடுத்து யோகா மூலியம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க?
4: என் வாழ்க்கையே மேஜிக்காக இருக்குது. நான் இப்போ வரையும் வெளியில் நின்று எப்படி என் லைஃப்பில் இவ்வளோ மேஜிக் நடக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். என்னோடய லைஃப் ஆரம்ப ஸ்டேஜெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருந்தது. நான் ஜாப் போகும்போதெல்லாம் ஓகே போனோம் வருவோம், நமக்கு அந்த ஃபினான்ஷியல் கிரைசஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ எப்படி இருக்குன்னா, இருக்கிற லைஃபோட வேல்யூ புரியுது. நீ எங்கே இருக்கியோ அங்கே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறது தான் யோகா. உன்னை கொண்டு போய் ஒரு மலை உச்சியில் உட்கார வைக்கிறதோ, ஒரு மரத்தடியில் உட்கார வச்சோ, உன் குடும்பத்தை தனியாக விட்டு வச்சு பண்ணுறது யோகா கிடையாது. என்னோடய ஃபேமிலியோட ஒர்த், என்னோடய பேரண்ட்ஸோட ஒர்த், என்னோடய குழந்தைங்களோட ஒர்த் எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப அதிகமாக புரிய வச்சது யோகா.
3: ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது மேம், யோகாவிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது. மேம், அடுத்து வந்து உங்ககிட்ட யோகா படிக்கிற எல்லா மாணவர்களும் நல்ல முறையில் யோகாவை கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகும்போது அதை பார்க்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
4: பெரிய வெற்றிங்கிறத தாண்டி அவங்களோட லைஃப்பில் அவங்க சின்ன சின்ன ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூவில் வந்திருப்பாங்க. என்கிட்ட ஒரு சிலர் நான் சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. மேம், நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், இப்போ யோகாவுக்கு வரேன், ரொம்ப நாளாக பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் யோகாவில் வரேன். கண்ணை மூடிட்டு ஒரு 6 மாதம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு புதுசாக உள்ளே வாங்கங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படி நம்பி வரவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் ஹெல்த்தோட பாயிண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அவங்க ஃபினான்ஷியல் சேஞ்சஸ், அவங்களோட ஃபேமிலியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கண்ணு முன்னாடி, நல்ல க்ரோத் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன்.
3: சூப்பர் மேம். யோகானால நிறைய மாணவர்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ரேவதி மேம், அவங்க எப்படிலாம் எல்லாருக்கும் யோகா சொல்லி தராங்க, அது எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கு அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே யோகா தெரபிஸ்டான ரேவதி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் யோகா சொல்லி கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான தெரபிஸ்ட் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், உங்களோட 10 வருட பயணத்துல யோகால நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன, அது எப்படி தாண்டி இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிக்கிறீங்க மேம்?
2: ஒரு நல்ல கம்பெனியில ஒரு ஜாப ரிசைன் பண்ணிட்டு யோகா கத்துக்கிறேன், யோகா கிளாஸஸ் எடுக்கிறேன். முதல்ல நான் போய் யோகா கத்துக்கிறேன்னு சொல்லும் போது எல்லாரும் சரி ஓகே, நீ யோகா கிளாஸ் போற, கொஞ்ச நாள் போ, அதுக்கப்புறம் வேற ஒரு ஜாபுக்கு போ அப்படிங்கிறது தான் பொதுவா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை, நான் யோகாவே என் ப்ரொஃபஷனா நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல என் கிட்ட சொன்னது, தெருவுக்கு 4 யோகா கிளாஸ் இருக்கு, தெருவுக்கு 4 பேர் பண்றாங்க, இதுல என்ன பெருசா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியும் அப்படின்னு என்னோட தேடுதல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ வரையும் நான் தேடிட்டு தான் இருக்கேன், இப்போ வரையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் ஒரு புக்காக பார்க்குறேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து எல்லாமே நான் லேர்ன் பண்ணுறேன். ஸோ யோகாவை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியெல்லாம் கற்றுக்கவும் முடியாது, அதை கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது. அதனால யோகாவில் எனக்கு வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு லெசனாக பார்க்குறேன். இப்போ வரையும் அதை நான் தாண்டி தாண்டி வந்துட்டே இருக்கேன். யோகாவை நீங்கள் மணிக்காகன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. இது ஒரு சர்வீஸாக பண்ணுங்க. நீங்கள் மணிக்காகனா வேற ஒரு ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணுங்கள். யோகாவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மணியை தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கிற திருப்தி எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த ப்ரொஃபஷன்லையுமே கிடைக்காது.
1: சூப்பர் மேம், ஒரு மணியை தாண்டி அடுத்த லெவல் இருக்கு யோகா அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது வந்து யோகாவை தாண்டி மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
2: நான் ஆக்சுவலி அக்குபஞ்சர் ஹீலர். ஆனால் அந்த அக்குபஞ்சர் ஹீலராக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டால் அதையும் நான் யோகாக்குள்ளே தான் கொண்டு வந்தேன். என்னோட பாடிக்குள்ளே என்னென்னலாம் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் வந்தால் அவங்கள நான் யோகா மூலியமாக கரெக்ட் பண்ணுவேன், பட் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அக்குபஞ்சர் மூலியமாக நான் கண்டுபிடிப்பேன். ஸோ அக்குபஞ்சரையும் நான் இதுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஆல்ரெடி நான் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப ஈஸியாக அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஹெச்ஆருங்கிற ரோலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு.
1: சூப்பர் மேம். இப்போ ஒரு காமனான ஒரு பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து என்ன மாதிரியான யோகா பண்ணி அவங்களோட டேவை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க மேம்?
2: காமனான ஒரு பீப்புள் இருக்காங்க, எந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுமே அவங்க பண்ணுறதே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் எல்லா கேட்ஜெட்ஸையும் எடுத்து தூரமாக வச்சுட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் ஏதாவது ஒரு ஓப்பன் கிரவுண்டில்

0: கொஞ்சம் நேரம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரீ கிளாஸஸ் நானே இந்த மந்த் ஒரு 10 days ஃப்ரீ கிளாஸ் போட்டேன். இப்போ நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க. சும்மா போய் பேசிக்காக என்னன்னு கற்றுக்கோங்க. யூடியூப் பார்த்தோ இன்ஸ்டாகிராம் பார்த்தோ நீங்கள் பண்ணுற யோகா கண்டிப்பாக செட் ஆகாது. நான் இதை பொதுவாக சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்கன்னா டைரெக்டாக போய் கற்றுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும்னா ப்ராப்பராக ஒரு கைட் கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான யோகா தெரபிஸ்ட் ரேவதி மேம், ஒரு காமனான பீப்புள் எப்படி யோகா பண்ணணும், அவங்களோட யோகாவில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே யோகா தெரபிஸ்டான ரேவதி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட யோகா பயணம் எப்படி இருந்துச்சு

0: தொடங்குச்சு, இன்னும் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப யோகா கத்துக்க விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ யோகா கற்றுக்கணும்னு நினைக்கிற பல பேர் இருக்காங்க, வராங்க, என்குயரி பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்டார்டிங் அவங்கள வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறது, அதை ஸ்டார்ட் பண்ண முடியாமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சடனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க. நீங்கள் டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளும் உங்கள் உடம்பு திரும்ப பழையபடி விட ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. பல நோய்களுக்கு டாக்டர்கிட்ட தீர்வு இருக்காது, உங்களோட உடம்பே தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அந்த சப்போர்ட்டை யோகா மூலமா கண்டிப்பா பண்ண முடியும். சோ டிலே பண்ணாம ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: சூப்பர் மேம். அடுத்து வந்து உங்களோட 10 வருட பயணத்துல உங்களுக்கு கிடைச்ச பெரிய சாதனையா நீங்க எதை பாக்குறீங்க மேம்?
1: என்னோட 10 இயர்ஸ் யோகா ஜேர்னில எனக்கு பெரிய மரியாதை கிடைச்சிருக்குங்க. நான் பணம் சம்பாதிக்கும் போது கிடைச்ச மரியாதையை விட இப்போ இந்த சர்வீஸில் எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. அடுத்தவங்களோட சந்தோஷத்தை, என் சந்தோஷமாக பார்க்குற பக்குவத்தை எனக்கு இந்த யோகா சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த 10 இயர்ஸில் நான் நிறைய உமன்ஸை மீட் பண்ணியிருக்கேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து என்னோடய பெரிய விஷயம், என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன்னு சொல்லும் போது இல்லை, தட்டி கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வர பக்குவத்தை எனக்கு இந்த யோகா கொடுத்துருக்கு.
0: சூப்பர் மேம். மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும் போது அதில் எனக்கு ஒரு நிறைவு கிடைக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது வந்து எதிர்காலத்தில் நீங்கள் உங்களோட யோகாவை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க மேம்?
1: என்னோட ஒரே விஷயம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட், உமன்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறது, அவங்களோட பவர் என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னோட ஒரே விஷயம்னா நான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இப்போது எல்லாருக்குமே யோகாவை ரீச் பண்ண வைக்கணுங்கிறது தான் என்னோடய கோலே தாண்டி. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுறேன், நான் செய்கிற சர்வீஸ்க்கு என்னோடய தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்குது, அதை வந்து இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு, இப்போ ஒரு சென்டர் வைக்கணுமா, ரொம்ப அப்ரோச் பண்ண உடனே ஒருத்தங்க இடம் கொடுக்குறாங்க, கீழே ஒரு சென்டர் வைக்கணுமா, என் ஹஸ்பண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிடும். அதனால் அடுத்தடுத்து உமன்ஸோட லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வருது, அந்த சின்ன சேஞ்சஸ் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். பல உமன்ஸ் பெரிய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, ஆனால் ஹெல்த்தை கோட்ட விட்டுருவாங்க, ஹெல்த்தை பயங்கரமாக பார்க்குறவங்க ப்ரொஃபஷனை கோட்ட விட்டுருவாங்க. ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத உமன்ஸ்க்கு கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட கோல்.
0: சூப்பர் மேம். பெண்கள் அவங்களோட பலனை புரிஞ்சுக்கணும், அவங்களோட சக்தியை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சரி, இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், நம்மளை தேடி வரும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அடுத்து வந்து இப்போது ரேடியோ கேட்டுட்ருக்க மக்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: பொதுவாக யோகாவை உங்களை விட்டு தள்ளி வச்சு பார்க்காதீங்க, அது ஆக்சுவலி உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எல்லா தகுதியும் ஒரே ஒரு விஷயத்துக்கு இருக்குன்னா அது யோகா தான். மிச்சபடியாக நீங்கள் டெம்பரவரியாக சந்தோஷத்துக்காக பண்ணுற எந்த விஷயமுமே கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சு போயிடும், திரும்ப நீங்கள் உங்களோட பழைய லைஃப்குள்ளே வரணும். ஸோ நீங்கள் அதுக்காக வேறு எதையுமே பண்ணாதீங்கன்னா நாங்கள் சொல்லலை. யோகாவை உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஆக்சுவலி யோகாவை கொண்டு போகலாம். உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இருக்கலாம். பொதுவான ஒரு டவுட்ஸ் இருக்குது, நான் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கேன், நான் வந்து இந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்கேன், நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, எந்த லெவலில் இருக்கவங்க, எந்த மாதிரி ஒரு ஹெல்த் ப்ராப்ளமில் இருக்கவங்களும் யோகாவை ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த வயசுலேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 8 இயர்ஸ் பிளஸில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு 5 இயர்ஸ்லாம் வேண்டாம், ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த குழந்தைங்களை அப்லோட் பண்ணக்கூடாது, ஒரு 8 இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் யோகாவன்னு சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ யோகாவை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த மேஜிக்கை ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, யோகா என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சுன்னு.
0: சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே சூப்பராக பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
1: தேங்க்யூ.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான யோகா தெரபிஸ்டான ரேவதி மேம் அவங்களோட யோகா பயணத்தை ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.
2: ஹாய், வணக்கம். என் பேரு ஆர்கே தரன். இப்போ நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. மணி 1 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சத்யா நானுமே வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே நம்ம பேச போறோம் அப்படின்னா, இளைஞர்கள், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொழில்நுட்பத்துல முன்னேறுகிறார்களா அல்லது மதிப்புகளை இழக்கிறார்களா, இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்களா அல்லது மதிப்புகளை இழக்கிறார்களா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பயிர் 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உடனே போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 9 7 8 7 0 107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ டெக்னாலஜி பயங்கர ஸ்பீடா போய்கிட்டே இருக்குதுங்க. ஏஐ அதுக்கப்புறம முடியுதா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு அந்த தலைப்பாக இருக்குது. காலம் மாறிக்கிட்டே தான் இருக்குது, நாமளும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே மாறுறது காலம் கிடையாதுங்க, மனிதர்களுடைய வாழ்க்கை முறை தான். இன்னைக்கு உலகமே தொழில்நுட்பத்துடைய கையில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்டன் அழுத்தினோம்னா போதும், உலகத்துடைய எந்த மூலையில் இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம கையில் உடனே வந்துடும். அந்த அளவுக்கு இப்போது பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு டெக்னாலஜி இருக்குது. கைபேசி இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாத நிலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போ உருவாகி இருக்குது. நம்ம கையில் ஃபோன் இல்லை அப்படின்னா அந்த ஃபோன் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். உடனே என் ஃபோன் எங்கே என் ஃபோன் எங்கேன்னு தொலைவர் ஆளாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ அந்த கைபேசி இல்லாமல் அந்த உலகத்தில் யாராலுமே வாழ முடியாதுங்கிற சூழல் தான் வந்துட்டு இப்போது ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்போது இதை எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது தான் அந்த கேள்வி வரும், என்ன கேள்வி

இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா மனித மதிப்புகளை இழந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ரத்தின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சரி, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுவி.

0: பூசு தானா சரியா போயிடும்.
1: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
0: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்களா அல்லது மதிப்புகளை இழக்கிறார்களா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேர இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சந்தி, வணக்கம்.
4: வணக்கம் பாட்டி, வணக்கம்.
5: இந்த பாட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டுருங்க. அம்மா பாட்டு
4: சூப்பர் பாட்டி போடலாம். சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
5: முன்னேற்றத்துல தான் போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதாவது இளைஞர்கள் வந்து முன்னேற்றத்துல தான் போயிட்டு இருக்காங்க. நாலு நாளைக்கு செய்யற வேலைய 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுட்டு ஈஸியா முடிச்சிடுறாங்க. ஒரு பட்டணம் சத்தமா போகும் உலகத்தையே குடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றத்தில தான் ஓடிட்டு இருக்குது. அதனால இப்ப வெல்லாம் நாம போய் கஷ்டப்பட்டுட்டு உழைச்சிட்டு இப்ப நாள் கணக்குல உழைச்சணுங்கிற இது கிடையாது. அந்த வேலைகளையே தான் ஒரு பட்டணிலேயே வேலை முடிச்சிடுறாங்க. அதனால இளைஞர்கள் வாழ்க்கையில தொழில எல்லாம் முன்னேற்றத்துல தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து.
4: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக இளைஞர்கள் அவங்களுடைய தொழில்நுட்பத்தில் முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, முன்னேறிட்டு தான் இருக்காங்க அடுத்தடுத்து அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது உண்மை தாங்க. முதல்ல வந்துட்டு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு அளித்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அறிவு வளர்ச்சி பெறதாக இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மேடைகளை கொடுக்கறதா இருக்கட்டும், உலகத்தை இணைக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதா இருக்கட்டும், தகவல் தொடர்புகளை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு இளைஞர்களுக்கு முன்னேற்றத்தை

0: ஹே ஸ்ரீ, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நேரம்தான். நமக்கான மூச்சுக்காற்று விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும். இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்களா அல்லது மனித மதிப்புகளை இழக்கிறார்களா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பெயர்ந்துக்கிறதுக்காக இன்னொரு நேயர் இன்னைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
3: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
4: இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துல நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க, நிறைய மாற்றங்கள் உருவாயிட்டு இருக்கு, புதிய யோசனைகள்லாம் நிறைய, அவங்க கண்டுபிடிப்புகள்லாம் நிறைய, டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங்லாம் இன்னைக்கு புது புது கோர்ஸ் எல்லாம் வந்திருக்குது நிறைய. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இத்தனை வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க படிக்கூடிய டெக்னாலஜி, அவங்க கோர்ஸ் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு 30 கோர்ஸ் பக்கமா இருக்குது. அது எது செலெக்ஷன் பண்றதுன்ற அளவுக்கு இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வந்து இன்னைக்கு அவ்வளவு டெக்னாலஜியோட படிச்சுட்டு இருக்காங்க. நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
3: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிறதுக்காக
4: நன்றி.
3: மாணிக்கவேல் அண்ணா அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக டெக்னாலஜியில முன்னேறிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த டெக்னாலஜி எந்த மாதிரியான அறிவுகள்லாம் வந்துட்டு அறிவு வாய்ப்புகள்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நூலகம் தேவைப்பட்டுச்சு, அங்கே போகணும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா புக்குமே ரெஃபர் பண்ணணும். அந்த ரெஃபர் பண்ண புக்கில் ஏதாவது ஒரு புக்கு எடுத்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுப்போம். ஆனால் இப்போது இணையம் ஒன்று இருந்தால் போதும், யூடியூப் மூலமாக நம்ம பாடங்கள் கற்றுக்கலாம், இல்லை ஏதாவது தேவைன்னா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக உலகத்தரமான கல்வியை பெற முடியும். இப்போது புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐன்னு சொல்லுவாங்களே, அது மூலயமா கோடிங், ரோபோட்டிக்ஸ் போன்ற பல துறைகளுமே இளைஞர்கள் சாதிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவருடைய வயதுக்கேற்ப அளவை தாண்டி அறிவை பெறக்கூடிய வகையிலையும் வந்துட்டு இந்த கைபேசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாதனமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கைபேசி ஒரு பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9877070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்தது ஜெகதீஷ் உடையாடி கல்லியே சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்களா, இல்லை மதிப்புகளை இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேர இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
2: என் பெயர் சுகந்தி. இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்களா, மதிப்புகளை இழக்கிறார்களா? இந்த தலைப்பில் வந்து இளைஞர்கள் வந்து தொழில்நுட்பத்தில் வந்து முன்னேற்றம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டெக்னாலஜி அந்த இதுதான் நிறைய சூஸ் பண்ணி அதில் தான் முக்கால்வாசி நிறைய படிக்கிறாங்க. பிடெக்கு பயோடெக்கு அந்த மாதிரி படித்து இப்போ அதில் நிறைய இதாகி நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு எப்படி என்னென்ன வந்து ஒவ்வொரு பொருள்லேருந்து நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம பேசிக் அதோட அடிப்படையிலேருந்து வந்து எல்லாத்தையும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுனால வந்துட்டு அந்த படிக்கிற சம்மந்தப்பட்டதுலேருந்து நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க முன்னேற்றம் தான் அடைகிறாங்க. அதனால் வந்துட்டு தொழில்நுட்பத்தில் வந்து இளைஞர்கள் வந்து முன்னேற்றங்கள் தான் அடைகிறாங்க. நன்றி.
1: ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு சுகந்தி அக்கா அவங்களோட கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக வந்துட்டு தொழில்நுட்பத்தில் முன்னேறிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா வந்துட்டு வேலை வாய்ப்புகளுமே வந்துட்டு இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளுமே அதிகமாகுதான். இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு அரசு வேலை அப்படி இல்லைன்னா அலுவலக வேலை இது மட்டும்தான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு கருதப்பட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ ஓன் பிஸ்னஸ்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ நிறைய வந்துட்டு வாய்ப்புகள் வந்துருச்சு. ஃப்ரீலான்சிங்காக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆப் டெவலப்மெண்ட்டு, கண்டென்ட் கிரியேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், கிராஃபிக் டிசைனிங், இப்படி பல புதிய வாய்ப்புகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஆன்லைன் மூலமாக. ஒரு இளைஞர் தன்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே உலகம் முழுக்கமே வேலை செய்யக்கூடிய நிலையுமே வந்துட்டு இப்போ உருவாகி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி தான். ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக இளைஞர்களுக்கு முன்னேற்றத்தை தான் உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9877070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய காலுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு, அச்சு அஃபிஷியலுடைய தேஜாவு அப்படிங்கிற அந்த பாட்டு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா ஒரு நேயர் வெயிட்டிங்ல இருக்காங்க. என்ன தலைப்பின் கீழே அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொழில்நுட்பத்துல முன்னேறாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மதிப்புகளை இழக்கிறாங்களா அப்படிங்கிற இந்த தலைப்புல அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இனிப்பட வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா. சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: என்ன பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் நிச்சயம் தொழில்நுட்பத்தை கொண்டு முன்னேறாங்க. பிரத்யேகமாக இன்டர்நெட் கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க, சம்பாத்தியம் பண்றாங்க. அதே மாதிரி இணையதளத்தை யூஸ் பண்ணி பிரத்யேகமான வீடியோஸ் போடுறது மூலமா வருமானம் அப்படிங்கறத பாக்குறாங்க. சில பேரு வீட்டுல இருந்தே ஆன்லைன்ல நிறைய பேரு ஒர்க் பண்ணி கொடுத்து காசு அப்படிங்கறத ஏர்ன் பண்றாங்க. அந்த சில பேர் பாத்தீங்கன்னா ரெக்ரியேஷன் மூலியமாக அவங்க வீடியோஸ் மாதிரி போட்டு அவங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறதையும் கெயின் பண்றாங்க. சோ இளைஞர்கள்னா அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வேஸ்ட் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறனை வளர்த்துக்கிறாங்க, பிரத்யேகமாக இருக்கக்கூடிய கோடிங் லாங்குவேஜஸ் கத்துக்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க வந்து சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே டிஜிட்டல் மூலியமாக டிரான்ஸ்பார்மேஷன் பண்ணி அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது சுய மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சில இளைஞர்கள் வேணா இழக்கிறாங்களே தவிர்த்து, பெரும்பாலான இளைஞர்கள் பொறுப்புணர்வோட அந்த டெக்னாலஜியை சரியா யூஸ் பண்ணி அவங்களுக்குரிய அந்த விசிபிலிட்டி அப்படிங்கறத கிரியேட் பண்ணி வாழ்க்கையில சாதித்து மற்றவர்களுக்கு சிறந்த முன் உதாரணமாகவும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு.
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பகிர்ந்துகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப
2: நன்றிண்ணா. நன்றி நன்றி சத்யா.
1: சந்திரசேகரண்ணா ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக டெக்னாலஜி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை கண்டிப்பாக முன்னேற்றுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாங்க, ஏன்னா திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மேடைகள் நிறைய வந்துட்டு இப்போ டெக்னாலஜி மூலமாக கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு திறமை இருந்தாலுமே சரி வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட திறமை இருக்குதா, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம். நடன திறமை இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம்

அப்போல்லாம் பேசக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா பாட்காஸ்ட் பண்ணலாம், அப்புறமா எழுதக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா பிளாக்ஸ் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு மேடையாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக வந்துட்டு கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண கிராம இளைஞர் கூட இன்றைக்கி உலகத்தையே அறிய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டெக்னாலஜி மூலமாக மட்டும்தான் வந்துட்டு நடக்குது. இந்த உலகத்தையே இணைக்கக்கூடிய சக்தியாகவும் இந்த டெக்னாலஜி தாங்க இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தோடு வீடியோ கால் பேச முடியும் அப்படின்னா கண்டிப்பாக டெக்னாலஜி மூலமாக தான். உலக செய்திகள் எல்லாமே கண்டிப்பாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டெக்னாலஜி மூலமாக தான். பல மொழி பல கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி தான். அதனால் இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக வந்துட்டு இளைஞர்களுடைய மதிப்பை அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு முன்னேற்றுது அப்படின்னு தான் வந்துட்டு இங்கே சொல்ல வரேன். இப்போது நான் இங்கேருந்து இந்த ஒரு தலைப்பில் நான் கிளம்புறேன், நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. கெட்ட பவனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியத்தை பத்தி நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். அப்படி இன்றைக்கி முதல் விஷயமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வெயிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இந்த வெயில் காலத்தில் ORS அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. இந்த ORS வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து எடுத்துப்பாங்க, ஏன்னா உடலுக்கு வந்து எனர்ஜி தேவை அப்படின்னு. இந்த ORS அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம், இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப உடலில் வந்து எனர்ஜி போயிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பு சரியில்லை, சாப்பிட முடியல அப்படின்னா அதற்கு பதிலாக இந்த ORS நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ORS பவுடரில் பார்த்திங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு 2.5-3 கிராம் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைடு பார்த்திங்க அப்படின்னா 1.5 கிராம் வரைக்கும் வந்துருக்கும். சோடியம் சிட்ரேட் அப்படின்னு சொல்கிறது வந்து 3 கிராம் வரைக்குமே வந்துருக்கும். குளுக்கோஸ் 13-14 கிராம் வரைக்கும் இருக்குங்க. 1 லிட்டர் தண்ணீரில் 21 கிராம் ORS பவுடரை வந்து சேர்த்து வந்து குடிப்பாங்க. ஆனால் இந்த ORS கரைசல அடிக்கடி வந்து யாருமே குடிக்க தேவையில்லை. இந்த வெயில் காரணமாக மயக்கம், வாந்தி, அதற்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ORS வந்து எடுத்துக்கலாங்க. அதற்கு பதிலாக வேறு என்ன நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இளநீர் நுங்கு வந்து, அதாவது நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த ORS எடுத்துக்காமல் வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இளநீர் நுங்கு வந்து எடுத்துக்கலாம். இளநீர் பார்த்திங்க அப்படின்னா ORS-ல இருக்கக்கூடிய அதே ஒரு சத்துக்கள் இருக்கிற ஒன்று தாங்க, இயற்கையானது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நுங்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்த நீர்மோர் அதுவும் வந்து இந்த வய காலத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கரும்பு ஜூஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து கிடைக்கும், அது வந்து எடுத்துக்கலாம். அது வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவுற ஒரு விஷயமும் கூட, குழந்தைகளும் வந்து விரும்பி அதை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை பற்றியும் இந்த வய காலத்தில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ 2 பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும்.

0: நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப டிஎஸ்ஆர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்

0: நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கோம். இந்த வயகாலத்தில் முதியோர் நலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி இந்த முதியோர் நலனை பற்றி தொடர்ந்து நம்ம கூட வந்து முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காரு. சார், தொடர்ச்சியாக அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்க சார், இது வந்து வயதானவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஒரு பொறுமையாக வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தாங்க சார், இல்லை சடனாக வரக்கூடிய ஒரு விஷயமாங்க சார்?
3: இல்லை, எவென்ச்சுவலாக டெவலப் ஆகிட்டே வந்து திடீர்னு சடனாக வரதுக்கான வாய்ப்பு. அதுக்கு வந்து உடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறீங்க, அது உடனே வருது. பட் நம்ம வெளியே பார்க்குறது உடனே வருது, ஆனால் படிப்படியாக அதுக்கான ஈவெண்ட் வந்து ஒன்று ரெடி ஆகிடுது. இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்குமே அப்படி தான், ஒரு இதய படபடப்பு வரும், அது ஒரு வார்னிங் அறிகுறி. நமக்கு வந்து உடம்பெல்லாம் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப அப்படி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், படபடப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், உயர்வை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், தலை சுற்றல் வரலாம், மயக்கம் வரலாம். ஸோ இது ஒன்று ஒன்றா இருக்கும்போது திடீர்னு ஹீட் ஸ்ட்ரோக்குங்கும் போது ஒரு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இல்லை எந்திரிச்சு நிற்கும் போது உட்காந்துருந்தோ இல்லை ஒரு பொசிஷன் மாறும் போது போஸ்டல் ஹைப்போ டென்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு தடுமாற்றம் வரது அமைப்பு.
4: கண்டிப்பாங்க சார். சரி, இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து இருக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து என்ன பண்ணலாங்க சார்?
3: அறிகுறிகள் முதல்ல வந்து அவங்கள வந்து ஒரு கூலான பிளேஸ்க்கு

0: பண்ணு.
1: முடிஞ்ச வரைக்கும் அவங்களை ட்ரெஸ்ஸில் மினிமலான ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு, இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு லுங்கி கட்டிக்கலாமோ, இல்லை ஒரு உள்ளாடைகளை இது பண்ணிட்டு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறாங்க கொஞ்சம் காற்றோட்டமான பகுதியில் வச்சுக்கணும். ஈரத்துணி, அதாவது வந்து ஐஸ் கோல்டு வாட்டர்னு சொல்லக்கூடாது, ஈரத்துணி. நம்ம சாதாரண ஈரப்பதத்தில் இருக்க துணியில் வந்து அக்கல்லையோ கழுத்துலேயோ கவட்டையிலையோ வந்து வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். அவங்க நல்லா நார்மலாக இருந்தாங்க, ஓரளவுக்கு தெளிவாக பேசுகிறாங்கன்னா ஓவரஸ் அப்போ அந்த உப்பு கரைசல் பாக்கெட் கொடுக்கலாம். உப்பு கரைசலில் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸாகவும் இருக்குது, கரைசல் பாக்கெட்டாகவும் இருக்குது. இல்லை அது அவைலபிளாக இல்லைன்னா சிம்பிளாக வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் அரை உப்பு அரை செகண்ட் அப்படி போட்டு கொடுக்கலாம். இல்லை அவங்களோட மென்டல் கண்டிஷன் சரியாக இல்லை, ஸோ மென்டலாக ஸ்டெபிலிட்டி இல்லை, கொஞ்சம் பேச்சு குளருது, மயக்கம் வருது, கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அப்போ வந்து தண்ணீரை பருக கொடுக்கக்கூடாது, ஏன்னா குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
2: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. இரண்டு பாடல்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என் ரூம் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னா, மென்டல் ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோங்க. இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஓசிடி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஒரு விளக்கம். இது வந்து ஒரு மனநல பிரச்சனை. அதாவது நிறைய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வர்றது தான் இந்த ஓசிடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கை சுத்தமாக இருக்கும், இருந்தாலும் கை சுத்தமாக இல்லையோ, இதனால் நம்ம உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடிக்கடி வந்து கை கழுவிட்டே இருப்பாங்க. இது வந்து ஓசிடியோட ஒரு அறிகுறி. இது மாதிரி நிறைய வகையான விஷயங்கள் வரும். அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு பூட்டை போட்டு அதுக்கு கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு நிறைய முறை இப்போ பார்க்குறது, சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்தா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒரு 10 முறை 15 முறை அதே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். ஒரு பொதுவான அறிகுறியாக என்ன இருக்குது அப்படின்னா, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம நினச்சி பார்க்குறது, அதே மாதிரி ஆங்ஸைட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி ஒரு செயலை திரும்ப திரும்ப திரும்ப நம்ம வந்து செய்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிகுறியாக வந்துருக்குங்க. இதற்கு காரணம் நிறைய காரணம். ஜெனட்டிக்ஸ் ரீசன் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஓசிடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி பிரெயினில் கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்து இருந்ததுனாலும் இந்த ஓசிடி வந்து வரலாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ரொம்ப கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து மனநல ஆலோசகரை வந்து அணுகணுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை நம்ம சரி பண்ணாலே இந்த ஒரு பிரச்சனை வந்து சரியாயிரும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான். இது நம்மளுடைய மனதுனால மெயினாக வந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நமக்கு வந்து வர எண்ணங்கள் அது வந்து ஒரு தவறான எண்ணமாக இருக்கலாம், அதை வந்து நம்ம சரி சரின்னு நினச்சிக்கிட்டு அதையே தொடர்ச்சியாக நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும்போதும், மருத்துவர்கிட்ட சரியான முறையில் அவருடைய ஆலோசனையை பெறும்போதும் இதிலிருந்து ஒருத்தர் வந்து மீண்டு வர முடியுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் கேட்டுட்டே இருங்க. அது மட்டுமே இல்லாம மருத்துவர்களுடைய ஆலோசனைகள், பாட்டி வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள், அது மட்டுமே இல்லாம நம்ம உடம்பை பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த நேரத்துல மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல வாழப்பாடியிலிருந்து நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அக்கா. அக்கா, பொதுவா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சளி காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா ஒரு வீட்டு முறை வைத்தியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சளி காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா எப்படி வீட்டிலேயே வந்து அது குணப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லுங்க அக்கா.
7: வீட்டில் கற்பூரவல்லி தலை, துளசி தலை, இந்த இது திருமூக்கி பச்சை தலையை மூணையும் பொறிச்சு கசாயம் காய்ச்சி குடிக்கலாம்.
6: கண்டிப்பாக காய்ச்சல் சளி வந்துச்சுன்னா இந்த முறைகளை பின்பற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா. தொடர்ந்து குழந்தைங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை பின்பற்றுவீங்க அக்கா?
7: குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தால் நம்ம கருப்பு வெத்தலையை வாட்டி நெஞ்சில் போடலாம், அந்த நெத்தியில் வைக்கலாம். இதெல்லாம் காய்ச்சல் குணமாகும். இந்த கருப்புட்டி வெள்ளம் போட்டு கசாயம் காய்ச்சி குடித்தா இது இந்த இது காய்ச்சல் நிற்கும்.
6: ரொம்ப அருமையாக சொன்னீங்க அக்கா. வாழப்பாடியிலேருந்து தமிழரசி அக்கா நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா, தொடர்ந்து ஒருத்தருக்கு மூட்டு வலி அப்படின்னு சொன்னால், உடம்புல வலிகள்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி மருத்துவ முறைகளை பின்பற்றலாம்க்கா?
7: இந்த முடகத்தாந்தலை, இந்த வல்லாரக்கீரை, தூதுவளாக்கீரை இதெல்லாம் அரைச்சி ரசம் வச்சு குடித்தா உடம்பு வலி தீரும்.
6: அக்கா ரொம்ப சூப்பராக சொன்னீங்க அக்கா. அக்கா, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அம்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் அவங்க எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கக்கா.
7: அந்த நேரத்தில் இருக்கும்போது இது சோறு கரைச்சி குடிக்கணும். குளுமையாக கம்மஞ்சோறு, மோர், இளநி இது மாதிரி, வாழைப்பழம் வந்தால் வாழைப்பழம் இப்படி தான் சேர்த்துக்கணும். வேறு ஏதாவது சாப்பிட்டா இன்னும் அம்மா வந்து பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
6: ரொம்ப சூப்பராக சொன்னீங்கக்கா. தொடர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மஞ்சக்காமாலை இன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்னக்கா?
7: மஞ்சக்காமலைக்கு வந்து இந்த கீழா நெல்லி தலைன்னு ஒன்று இருக்குது, அதை பொறிச்சு பசும்பாட்டு பால் பாலை காய வச்சு மோர் எடுத்து அதில் கலக்கி குடித்தா இந்த காமலைக்கு நல்லாகும். அது கறி, இந்த கோழி கறி இதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது.
6: ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழப்பாடியிலிருந்து தமிழ் அரசி அக்கா நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. வெயில் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிச்சிட்ருக்கு. இந்த வெயிலை பற்றி தான் இந்த மாதம் முழுவதுமே இந்த நேரத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த வெயில் நம்மளை வந்து பல வகையில் பாதித்தாலும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால சோர்வு ஏற்படும், டீஹைட்ரேஷன் அதாவது நீரிழப்பு ஏற்படும். இந்த நீர் இழப்பு நம்மளுடைய உடலில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நிறைய பிரச்சனை, தலைவலி வரலாம், அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரலாம், அதே மாதிரி நம்ம டயர்டாகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு டயர்டு வந்து ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வெய காலத்தில் நம்மளுடைய கண் வந்து பாதிக்கப்படும். அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த ஹீட்னால மெட்ராஸை வர அந்த ஒரு விஷயம் வந்து வேறு. அதே மாதிரி நம்ம டைரெக்டாக அந்த வெயிலெலாம் போகும்போது அந்த யூவி கதிர்கள் அது வந்து நம்ம கண்களை பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதற்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த ஒரு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில். புறவுதா கதிர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூவி ரேஸ், இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்களில் ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கண்புரை அந்த சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த வெயில் வந்து ஏற்படுத்தும். இதற்கு என்ன தீர்வு நாகராஜி? இந்த வெயில்னால் கண்கள் பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய கண் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த சன் கிளாஸஸ் அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம வந்து தவிர்த்துடலாம். குறிப்பாக நம்ம வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம், அவங்க வந்து அந்த வெயிலில் விளையாடும் போது கண்ணாடி வந்து போட்டிருப்பாங்க. மெயினாக வந்து அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து கண்ணாடி அவங்க போட்டிருப்பாங்க, சன் கிளாஸஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வெயிலில் போகிற மாதிரி இருந்தால், பைக் ஓட்டுற மாதிரி இருந்தால் நாமளுமே அந்த ஒரு கிளாஸஸை பயன்படுத்துறது இந்த வய காலத்தில் நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: குடும்பத்தோட ஆதரவு இல்லாம ஒரு 50 வயசு 60 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அந்த இடத்துல உண்மையான மதிப்பு அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா, இப்போ ரீசென்ட் டைம்ல நான் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி மனசுல வெக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியை எப்பவும் போல தொகுத்து வழங்கறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். நிகழ்ச்சி ஆரம்பிச்சு பல கசப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வயசுல வேலைக்கு வரக்கூடிய பெண்களை வந்து ஒரு நிறுவனத்துல வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிறுவனத்துல என்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன செட் ஆகும், அவங்க தலைமுறையில என்ன இருந்தது, அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நாம வந்து புரிஞ்சு அனலைஸ் பண்ணி நம்ம பண்றோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சக ஊழியர்கள் கூட பேச்சுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மா பாட்டி அப்படின்ற கண்ணோட்டத்திலே அவங்க வந்து அணுக ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு வந்து அன்பா தெரிய ஆரம்பிச்சாலும் தொழில் ரீதியா இவங்களுக்கு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் வேலைகள்ல கிடைக்காம இருக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இது ரொம்ப குறைவா இருக்கு. இதனாலே என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய திறமைக்கான மரியாதையும் அப்படின்றது குறைய ஆரம்பிக்குது. இது வந்து எல்லா இடங்கள்லயுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இப்போ குடும்பத்துல வந்து சப்போர்ட் இல்ல அப்படின்றதுனாலதான் வந்து எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது, இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல, இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும் அதிக வேலை வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் வந்து எல்லா இடத்துலயும் நிகழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இது நான் ரியலா பார்த்த ஒரு விஷயம், அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒருத்தர் நீங்க பார்த்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு சம்பளம் கம்மியா வருது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒருத்தங்க யாரா இருக்காங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட சொல்லுங்க. சோ இன்னைக்கான கேள்வியும் அதுதான், 50 வயசு கடந்தாலும் யாரிடமும் வந்து கையேந்தாம சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வேலைக்கு போற இடத்துல மரியாதையும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு சம்பளமும் கரெக்டா கிடைக்குதா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு.

இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. ஸோ இதுக்கு மறக்காம கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திங்கள்
1: முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: லேசா லேசா

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: நாம ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொன்னாலே காய்கறிகள்னு மட்டும்தான் நினைக்க ஆரம்பிக்கணும். ஆனா அந்த உணவோட வண்ணங்கள் நம்ம உடம்புல என்னென்ன மாயாஜாலங்கள் செய்யுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேருலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெயின்போ டயட் அப்படின்னு வந்து வெளிநாடுகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெளிநாடுகள்ல ஆய்வுகள்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெயின்போ டயட் அப்படின்னா உங்க தட்டுல அன்னைக்கு எத்தனை கலர்ல காய்கறிகள் இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியம் அப்படின்றது தான் அர்த்தம். இதை நம்ம ஊர்ல ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்க ஆரம்பிக்குது. காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்ற நடைமுறை எல்லாமே நம்ம ஊர்ல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, காய்கறியை சாப்பிடணும் அப்படின்னு தான் இருக்க ஆரம்பிக்குது. இதோட விளக்கம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அன்னன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு தான் வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இன்னமுமே நம்ம ஊர்ல இருக்க ஆரம்பிக்குது. அதிக காய்கறிகள் நம்ம ஊர்ல இருந்து விளைச்சலாகி வெளியூருக்கு போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த காய்கறிகளை பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்க வீட்டுல சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து தக்காளி, மாதுளை, தர்பூசணி போன்ற சிவப்பு நிற உணவுகள் வந்து பெண்களோட இதயத்துக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடியது லைகோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புற்றுநோய் வராம தடுக்குதுன்னு சொல்லலாம். அதாவது சிவப்பு நிற சக்தி அப்படின்னு இதை அழைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பச்சை நிறத்தின் மேஜிக். கீரைகள், பீன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பச்சை நிற உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்குமா. இது மூலியமா குளோரோஃபில் சத்து வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு, அதாவது கேரட், பப்பாளி, மஞ்சள், குடல் மிளகாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்மளுடைய கண்ணுக்கும் நம்மளுடைய தோலுக்கும் வந்து பொலிவு தர ஆரம்பிக்குமா. இதுல வந்து பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவுகள், அதாவது காய்கறிகளை நீங்க உண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஊதா நிறங்கள், கத்தரிக்காய், நாவல் பழம், திராட்சை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊதா நிறங்கள்ல இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வந்து மூளை திறனை அதிகரிக்க ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. அதனால இன்னையில இருந்து நீங்க வெறும் வெள்ளை சோறு சாப்பிடறது எல்லாத்தையும் தாண்டி ஏதாச்சும் ரெட் கலரா இருக்கட்டும், இல்ல ஊதா கலரா இருக்கட்டும், பச்சை நில கலர்களா இருக்கக்கூடிய காய்கறிகளா இருக்கட்டும், மஞ்சள் ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்க சேர்த்துட்டு சாப்பிடறது மூலியமா பெண்கள் நீங்களும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களும் பாருங்க, திங்கக்கிழமானா என் வீட்டுல வந்து மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு தான் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமானா பச்சை நிறத்துல தான் என்னோட காய்கறிகள்லாம் இருக்க ஆரம்பிக்கும், சாம்பார் அப்படி இருக்கும். புதன்கிழமானா சிவப்பு நிறத்துல இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே

0: ஆரம்பிப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க. இதை வந்து பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஃபாலோ பண்றதையும் தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம போன் போட்டு சொல்லிடுங்க. இப்போ நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரலே.
1: Hi friends, my name is MS Venkat. I am an independent music composer. இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ஹோப்பு ராஜா. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சோனா எஃப்எம்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: நம்மளுடைய வாழ்க்கையில் கனவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் பெண்களுடைய வாழ்க்கையில் கனவு அப்படின்றது அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கனவு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சவாலாக தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த சவால் எல்லாத்தையும் கடந்து அந்த கனவை நிறைவேற்றுற தைரியம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உமன் ஆண்டர்பிரனராக நம்ம ஊரில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தொழில் முனைவர்கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இரலி. சோ இன்னைக்கு நம்ம கூட பெண் தொழில் முனைவரா இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் நம்ம கூட இணைஞ்சு பேச போறாங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், தேங்க் யூ சோ மச்.
5: சோ சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: சோ என் பேர் வர்ஷா, நான் சேலம்ல இருந்து வரேன். ஆக்சுவலா வந்து ஹாப் அண்ட் ஷாப் னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஓகே, சோ அந்த பிசினஸ் எதுக்காக இருக்கு, அதுல என்னென்ன பண்ணுவீங்க அத பத்தி சொல்லுங்க.
6: சோ ஹாப் அண்ட் ஷாப்ல வந்து ஒர்க்ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ட் ஒர்க்ஷாப்ஸ், அப்புறம் கியூரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸுமே கியூரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோபலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம சேலம் பீப்புளுக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னோட கோலே. ஸோ அதனால அது அஃபோர்டபுளாகவும் அட் த சேம் டைம் எல்லாத்துக்கும் போய் சேர மாதிரியும் பண்ற கான்செப்ட் தான் இது.
5: குளோபலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்க ஒரு பிசினஸ் எடுத்து ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்காக தான் வர்ஷாக்கா வந்து இந்த ஒர்க்ஷாப் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, உங்களுக்கு இந்த ஐடியா எப்போ வந்து வர ஆரம்பிச்சது?
6: ஆக்சுவலா நான் வந்து ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேன். யூஸ்வலா ஐடி பீப்புள் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு ஃப்ரீயா இருக்கணும், ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் போவாங்க. அப்படி போறப்பயும் பிளஸ் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆர்ட் மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஆர்ட், டிராயிங், பெயிண்டிங் அதெல்லாம் நானே பண்ணுவேன். ஸோ அப்படி யோசிக்கும் போது சேலம்ல அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லவே இல்லையே. இருக்கு, பட் கிட்ஸுக்கு தான் இருக்கு. அடல்ட்ஸுக்குன்னு வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா எதுவுமே நான் பார்க்கல இது வரைக்கும். ஸோ அதனால ஏன் சேலம்ல இப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஐடியா தான்.
5: பெண்கள் இருக்காங்க அப்படின் போது என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் அவங்க ஒர்க்கும் பார்க்குற மாதிரியான ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணும்போது தான் அவங்க எல்லாருமே வந்து கத்துக்கிறதையும் தாண்டி ஒரு பிஸ்னஸை என்டர்டெயின்மெண்ட்டோட பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்கா, இது நாள் வரைக்கும் நீங்கள் இதை ஆரம்பிச்சு எவ்வளோ நாளுக்கா இருக்கும்?
6: இது வந்து ஆக்சுவலாக

0: லாஸ்ட் ஆகஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு ஒரு வருஷம் வந்து ரிசர்ச் அண்ட் ஆர்என்டிக்கே எடுத்துக்கிட்டேன். நம்ம சேலம் பீப்புள் வந்து எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கோர்சஸ் போனேன், கோர்சஸ் கற்றுக்கிட்டேன். என்னையே அப்டேட் பண்ணிக்கிட்டா தான் என்னால் வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ண முடியும் இல்லையா. அதனால அதுக்கெல்லாம் என் டைம் ஒரு 1 இயர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் ஆகஸ்டில் ஸ்டார்ட் பண்ணது.
1: கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துலேயே ஏகப்பட்ட ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி நிறைய பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதையும் தாண்டி அவங்க வீட்டிலேருந்தே எப்படி இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்கக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேலமில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க வர்ஷாக்கா. அவங்ககிட்ட நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட் வாங்க நேர்களை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாப் அண்ட் ஷாப்னுடைய ஓனரா இருக்கக்கூடிய வர்ஷாக்கா தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நம்ம சேலம்ல, அதாவது குளோபலா இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாமே வந்து நம்ம ஊர்ல எல்லா பெண்களுக்கும் எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒர்க் ஷாப் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி அதை எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்கா தான். அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். வர்ஷாக்கா, இப்போ நீங்க வந்து இதெல்லாம்
3: எனக்கு
4: ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிசினஸ் தான் பண்ணணும். ஏன்னா என்னோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே பிசினஸ் பீப்புள் தான். ஸோ ஒர்க்குங்கிறது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, எல்லாத்தையுமே கத்துக்கணும், ஸோ ஒர்க்கையும் கத்துக்கணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து ஒர்க் பண்ணது தான். ஸோ அப்படி எப்பயுமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், பிளஸ் ஆர்ட் சைடே இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரியரா இது மாறிடுச்சு.
3: எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த பிசினஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிச்சது. ஆனால் ஒர்க்கும் கத்துக்க ஆரம்பிக்கணும், அங்க என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கு, அங்க எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னு போது ஃபியூச்சர்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாத்தையும் பண்றதுக்காக தான் நான் ஒர்க்குக்கு போனேன். அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்க இந்த விஷயம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது ஹாப் அண்ட் ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, இதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எந்த தருணத்துல உங்களுக்கு வந்து இந்த ஹாப் அண்ட் ஷாப் ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணலாம், பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு எப்போ தோண ஆரம்பிச்சதுக்கா?
4: நிறைய ஈவெண்ட்ஸுக்கு நான் போறப்பதான் எனக்கு இன்னுமே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எப்படியும் ரிசர்ச் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 1 இயர் வேணும், ப்ராப்பரா ஒரு பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ அப்பல இருந்தே எனக்கு வந்து சைட் பை சைட் நானும் ஒர்க் ஷாப்ஸ் போயிட்டு அப்போல இருந்தே என்னோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
3: எனக்கு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின் போது எனக்கு சைட் பை சைட் ஏதாவது கத்துக்கணும்னு தோண ஆரம்பிச்சது. அப்போ இதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், ரிசர்ச் பண்ணி நம்ம ஊர்ல எப்படி டெவலப் பண்ணலாம் இது எல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நான் இப்போ கொண்டு வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பெண்களுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு வேலைக்கு போறாங்க இல்ல வீட்டில் இருக்காங்க அப்படின்னு போது சைட் பை சைட் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஏதாவது உங்களால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா அதில் கத்துக்கிட்டு நீங்க டெவலப் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வர்ஷாக்கா மாதிரி ஒரு உமன் ஆண்டர்பிரனர் அவங்களால வர முடியும். வர்ஷாக்கா, இவ்வளோ நேரம் இங்கே கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றிக்கா. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே தெரிவி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 வயசு 60 வயசு கடந்தால் கூட வீட்டில் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்றதுக்காக வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி போகக்கூடிய பெண்களை வந்து மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், நான் பார்த்த இடங்களில் வந்து இந்த வேலையை ஏன் ஒழுங்காக செய்ய மாட்டேன்றீங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவதூறுகள் சொல்றதா இருக்கட்டும், அவங்கள திட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து காமனாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இதுவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும், அதே மாதிரி தானே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கோவம் வரும், இதை அவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்க ஆரம்பிக்குதா? கண்டிப்பாக இதெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குடும்ப ஆதரவு இல்லாமல் ஒருத்தங்க வந்து வெளியில் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து வேலைக்கு வந்து அங்கே போனாலுமே கஷ்டம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு தீர்வாகாது. ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது நிறைய இடங்களில் பார்த்துட்டு இருப்பீங்க, அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க ஆரம்பிங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போகலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்ல போறேன். நீங்க விவோ இல்ல ஐக்யூ மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் தான் அது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த மொபைலில் சார்ஜ் போட்டால் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கும். எத்தனை தடவை சொன்னாலும் அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மளால் மாற்றிக்க முடியாது. அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்காக அது இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. திரும்ப கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு போய்க்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் அப்படின்னு ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த பைபாஸ் சார்ஜிங்கை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற அந்த பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த ஆப்ஷன் வந்து உங்களால் நார்மலாக எனேபிள் பண்ண முடியாது. இது எப்போ உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா, சார்ஜ் போட்டிருக்கப்போ மட்டும்தான் எனேபிள் பண்ண முடியும். சார்ஜ் போடாதப்போ உங்களால் ஆன் பண்ண முடியாது. அதனால் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறப்ப இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். ஆனாலும் வந்து சார்ஜ் போட்டு மொபைல் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க, பண்ணாதீங்க. அப்படி இந்த ஒரு சூப்பரான ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஏதாவது இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, என்னென்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: போடா

பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் டென் மியூசிக்ல எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் இப்போ திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான 5G ஸ்மார்ட் போன் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு 30,000 ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல கேமரா குவாலிட்டியோட வர ஃபோனோட பெயர் என்ன தெரியுமா? இந்த ஃபோனோட பெயர் ரியல்மி 15 ப்ரோ அப்படிங்கிறது அதோட பேர். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மாக இருக்குது மொபைல். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு செல்ஃபி கேமரா வருது, பின்னாடி உங்களுக்கு 3 கேமரா 2 ஃப்ளாஷ் லைட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் செக்மெண்ட்லேயே இந்த மொபைலில் தான் 350 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பரான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பேட்டரி 7000 mAh ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி இருக்கிறதுனால ஃபோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அப்படிலாம் இருக்காது, ஃபோன் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு டைம் இந்த மொபைலை ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 113 மணி நேரம் நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம், 22 மணி நேரம் யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம், 4K ரெக்கார்டிங்கில் வீடியோ ஷூட் பண்ணால் கூட நீங்கள் 4 மணி நேரம் சாலிடாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 4 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட். இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்கு, வீடியோ எடிட்டிங், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட இந்த மொபைலில் உங்களுக்கு இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. AI எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. AI ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில AI ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இதில் இருக்க கூடிய இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா இதில் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணியில் விழுந்தாலும் மொபைல் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட பேக் கேம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல் நினைக்க வேணாம். ஃப்ரண்ட் கேம்லேயும் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6.8 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 4D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மொபைல் டிஸ்பிளே பார்க்கறதுக்குமே சூப்பராக இருக்குது. இந்த மொபைல் நான் சொல்லிட்டு இருக்க மொபைல் என்ன வேரியண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8 GB ரேம் அந்த வேரியண்ட். இது வந்து எவ்வளோ ரேட் வருது, தற்போதைய விலையாக எவ்வளோ இருக்குன்னா 28,999 ரூபாயாக இருக்குது. இது நீங்கள் வேணால் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஒரு சூப்பரான 5G மொபைல் பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிட்டு வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனைத் தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான யூபிஐ ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு செமையான கூலான அப்டேட் தான் சொல்ல போறேன். இந்த அப்டேட் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. நம்ம எல்லாருக்கும் இந்த கூகுள் பே அப்படிங்கிற ஆப் பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த கூகுள் பே அப்படிங்கிற ஆப் எதுக்காக பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு யாருக்காவது அமௌண்ட் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறதுக்காகவும், உங்களுக்கு யாராவது அமௌண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த பில் பே பண்ணுறதுக்கு, டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்ஸ் வேற எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கும் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு இந்த யூபிஐ ஆப், கூகுள் பே அப்படிங்கிற ஆப். இந்த கூகுள் பே ஆப்பில் முன்னையெல்லாம் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அதாவது யாருக்காவது அமௌண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கேஷ்பேக் வந்துட்டு இருக்கும். இப்போலாம் கேஷ்பேக் வரதில்ல, அதுக்கு பதிலாக ரிவார்ட்ஸ் வருது. கேஷ்பேக் வந்தாலுமே இன்னும் பெருசாக இருக்கும், அவ்வளோக்கா வரதில்லை. ரிவார்ட்ஸ் நிறைய வருது, அந்த ரிவார்ட்ஸ் எங்கே போய் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே நிறைய காட்டும், ஸ்கேன் கியூஆர், பே கான்டாக்ட் இந்த மாதிரிலாம் காட்டும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசிக்கு முன்னாடி வந்து ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு இருக்கும். அந்த ரிவார்ட்ஸில் போய் தொட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரிவார்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது வரும். இந்த ரிவார்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்காவது அமௌண்ட் அனுப்புறீங்களா, அந்த அமௌண்ட் யாருக்காவது அனுப்பியிருக்கிறது மூலிமா அங்கேருந்து கேஷ்பேக் வரதுக்கு மேலாம் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த ரிவார்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஸ்க்ராட்ச் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது அங்கே காட்டும். ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆன ரிவார்டும் காட்டும். இது இல்லாமல் கூகுள் பேயில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஎல் சீசனுக்காகவே. அப்படியே அந்த ரிவார்ட்ஸ் டேப்லேயே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெஸ்ட் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டெஸ்ட் ஷாட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு குட்டி கிரிக்கெட் கேமு. அந்த கிரிக்கெட் கேமை நீங்கள் கூகுள் பே ஆப்லேயே விளாண்டுக்கலாம். விளாண்டுறது எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பால் போடுவாங்க, அங்கே நீங்கள் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கீழே ஒரு பேட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேட் அடிக்கும். அவங்க பால் போடுறப்ப அதை கிளிக் பண்ணி நீங்கள் அடித்து விளையாடணும். அப்படி விளையாடுறப்ப நீங்கள் ஸ்டெம்ப் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆகிடுவீங்க, வெளியே வந்துடுவீங்க. அதில் நீங்கள் ஒரு சிக்ஸ் அடிக்கிறீங்க, உள்ள நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்குமே உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சூப்பரான ஒரு கூலான அப்டேட் வந்து கூகுள் பே ஆப்பில் இருக்குது, இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இப்போ தான் கூகுள் பேயில் இருக்க ஒரு செமையான அப்டேட் பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு செமையான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்கலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புறப்ப மறக்காம பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். விவோ ஐக்யூ மொபைல் வச்சிருக்கும் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். என்னன்னா, அந்த மொபைல் அப்டேட் போட்டதுக்கு அப்புறம் மொபைலோட பேட்டரி சீக்கிரமாக குறையுது, மொபைல் ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஓஎஸ் சார்ஜின் ஓஎஸ் 6 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்றதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பயும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் மொபைலை ஒரு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. என்னன்னா, ஓஎஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய மொபைலில் பக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து ஒரு சில மொபைலில் வராது, ஒரு சில மொபைலில் வரும், கண்டிப்பாக வரும்லாம் சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம ஓஎஸும் அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அந்த ஓஎஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் ஒரு சில பிரச்சனைகள் வருது, பேட்டரி சீக்கிரமாக குறையுது, மொபைல் ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம மொபைலில் இருக்க செட்டிங்ஸ்லேயும் நாம் கொஞ்சமாக மாற்றி வைக்கிறதுனால அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேட்டரி சீக்கிரமாக குறையுது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். பேட்டரி உங்களுக்கு டக்கு டக்குன்னு குறையுது அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பேட்டரிக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எந்த விஷயம் உங்கள் பேட்டரியை அதிகமாக எடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் உங்களால். அதாவது அங்கே ஏதாவது ஆப் இருந்ததுன்னா ஆப்போட பேர் இருக்கும். உதாரணத்துக்கு யூடியூப் அப்படின்னா யூடியூப் தான் உங்கள் மொபைலில் இருக்க பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு எடுத்துருக்கு அப்படிங்கிறத காட்டும். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும், அப்போ யூடியூபை நம்ம யூஸ் பண்ணுறது தவிர்க்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் யூடியூப் வந்து பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணாமலே ஒரு ஆப் வந்து அதிகமாக பேட்டரி கன்சியூம் பண்ணுதுன்னா பேட்டரி அதிகமாக அது எடுக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்புறம் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் சேவிங் மோட்லாம் எனேபிள் பண்ணி பாருங்கள், ஆன் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும் நம்புகிறேன். அப்படியும் ஆகலைன்னா உங்கள் மொபைலில் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி நான் ஓஎஸ் அப்டேட் பண்ணேன், ஓஎஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த மாதிரி பேட்டரி அதிகமாக குறையுது, மொபைல் ஹீட் ஆகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ஓஎஸை திரும்ப இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. திரும்ப அதே ஓஎஸ் எந்த ஒரு பக்கும் இல்லாமல் இன்னொரு டைம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஓஎஸை நீங்களாம் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுங்க, இல்லை நானே இன்ஸ்டால் பண்ணிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் பண்ணுறதுனால இன்னும் பிரச்சனைகள் மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இந்த வீக்கெண்டோட வைபெல்லாம் முடிஞ்சு வாரத்தோட முதல் நாளில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ வாரத்தோட முதல் நாள் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக ஒரு கேள்வி கேட்போம்ல, அதே மாதிரி இன்றைக்கி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த லைஃப் டைமில் உங்களுக்கு டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் தொழில்நுட்பம் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து. சோ இன்னைக்கு ஏன் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்றேன். சோ இத பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க, உங்களோட வாழ்க்கையில டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நானுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோ எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, நான் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம மக்கள் எல்லா எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். சோ வழக்கம் போல இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல உள்ளூர்ல இருந்து உலக லெவல் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் செம பேசு பொருளா இருக்கு. சோ அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் செம பேசு பொருளா இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஒரு கடந்த ஒரு வாரமாகவே வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்றது பயங்கர பரபரப்பாக வந்து இருந்தது. ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஃபீல் தான், எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே வந்து சொல்ல முடியல, அந்தளவுக்கு பயங்கர பரபரப்பாக இருந்தது. எதனால அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று தமிழ்நாட்டில் புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸ்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சமவேச பொருளாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேசிய தொழில்நுட்ப தினம், அதாவது இன்றைக்கி தேசிய டெக்னாலஜி. இப்போ நம்ம லைஃப்ல டெக்னாலஜி அப்படின்றது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏஐ டெக்னாலஜி, ரோபோட்டிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி அப்படின்றது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்போ மனுஷங்களால செய்ய முடியாத நிறைய வேலைகள்லாம் வந்துருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரியான டெக்னாலஜிஸ் இப்போ ஏகப்பட்டது வந்துருக்கு. இதெல்லாம் நம்மளுமே வந்து கண்ணார பார்த்துருக்கோம். ஸோ இப்போ டெக்னாலஜி அப்படின்றது நீங்க கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃபுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா வந்துருக்கும். இந்த டெக்னாலஜி கரெக்டா யூஸ் பண்ணி தேசிய தொழில்நுட்ப தினம் இல்ல, அதனாலதான் இன்னைக்கு இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில இந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியா வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்.

சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.

0: படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
5: என்ன மச்சான் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க?
6: அதுவாடா, இவ்வளவு நாள் உருப்பிடாமே இருந்துட்டோம். இனிமேட்டுக்காவது ஏதாவது வேலை செஞ்சு உருப்பிடலாமே யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: சரி, இப்ப என்ன பண்ண போற?
6: அதான் மச்சான், டீ கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். நீ வரையா?
5: நான் என் ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன்.
6: என்னடாடி? சரி மச்சான், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசலான் இருக்கேன். அதுக்காக வரையா?
5: ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன் மச்சான்.
6: ஏய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்டை கேட்டு சொல்றேன் ஃப்ரெண்டை கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க?
5: அட, ஆமா மச்சான், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு பல அடிகள் வாங்கியிருப்பான். அதனால அவன்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன்.
7: வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட லைஃப்ல, உங்களோட வாழ்க்கையில இந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம் அப்படின்றது எந்த அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும். அதாவது உங்களோட வாழ்க்கையில இந்த டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701778 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம கூட தாதகா பாட்டிலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களோட லைஃப்ல அந்த டெக்னாலஜிலாம் எந்த அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணாங்க? ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்டர் NS கிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு டெக்னாலஜி பற்றிலாம் பாட்டெலாம் எழுதி வச்சிருந்தாராம். அப்போ அவரோட படங்கள்ல அந்த பாடல்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ருக்மணி பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரு 40 வருஷம் இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தையல் மிஷின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு கையில் தைக்கிற மாதிரி தான் இருந்ததுதான். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜியில் அந்த பவர் மோட்டர்லாம் வச்சு செம்ம சுலபமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கூடவே வந்துட்டு கிச்சனில் அந்த மிக்சி, கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு அந்த நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ டெக்னாலஜி அப்படின்றது என்னோட வாழ்க்கையில், என்னோட லைஃப்பில், என்னோட பணி சுமையை குறைச்சி என்னோட வேலைகளை ரொம்ப ரொம்ப சுலபமாக்கியிருக்கு, எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ருக்மணி பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். டெக்னாலஜி அப்படின்றது உங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காம சொல்லுங்க. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம பேச பொருளாக இருந்தது. இப்போ எனக்கு தான் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பரவாயில்ல, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்திருக்காங்க போல. ஸோ என்ன ஏது அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம ஊரில் எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கிரிக்கெட் தான்.

நீ இந்த ஐபிஎல் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா பயங்கரமாக வந்துருக்கும் காம்படிஷன். நான் அந்த டீம் நீ இந்த டீம் வா பார்த்துக்கலாம் ஹே ஹா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹெல்தியான காம்படிஷனாக வந்துருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை பார்த்தவொடனே தான் வந்து எனக்கும் தோணுச்சு எனக்கு தான் அப்படி இருந்ததுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, எல்லாருக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அந்த கிரிக்கெட்டு அந்த ஐபிஎல்லாம் பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கும் இருந்தது. ஸோ இதுக்கு சம்மந்தமாக ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த டிவியிலலாம் வந்துட்டு ஐபிஎல் பார்ப்பாங்கல்ல, அந்த ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சான். 18.8% அந்த பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் திரும்ப இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க? பிஏஆர்சி, அதுக்கப்புறமா வந்துட்டு டிஏஎம் ஸ்போர்ட்ஸ், இவங்க வந்து இந்த டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, அது இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: கவுன்சிலர் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
1: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
0: 7070708252. உடனே கால் பண்ணு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944-25-9160.
1: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
2: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
1: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது
3: வயசு.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம்லாம் உங்களோட லைஃபுக்கு எந்த அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியா வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-7070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா, மாசிநாயக்கம்பட்டியிலேருந்து நம்ம சதீசன் நான் கால் பண்ணி அவரோட லைஃப்பில் அந்த டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத அவர் வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. என்னென்னா, அவர் முன்னாடி தக்காளி வியாபாரம் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாராம். அப்போலாம் வந்து அந்த அமௌண்ட்லாம் கொடுப்பாங்களா, அது கையில் தான் வந்து கொடுப்பாங்களா, அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கூகுள் பே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பேலாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த கணக்கு வழக்குகள்லாம் மெயின்டைன் பண்ண இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோட லைஃப்பில் டெக்னாலஜி அப்படின்றது செம்ம யூஸ்ஃபுல்லாக தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சதீசனா கால் பண்ணி அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம சதீசன்னா மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அட அட அட, இங்கே அதிசயத்தை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி சம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இப்போது நார்மலாக அந்த லைட்டு பல்புலாம் இருக்குல்ல, எவ்வளோ வருஷங்க எரியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் நான் பார்த்ததுலேருந்து ஒரு வருஷம் எரியும், இல்லைனா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1.5 வருஷம் அந்த லைட்டு வந்து எரியும். அதுக்கு மேல ஒரு சில நாட்கள் வந்து எரியும். ஆனா இங்க ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 123 வருஷமா ஒரு லைட் வந்து அணையாம எரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. என்னது 123 வருஷமா ஒரே லைட் அணையாம எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரிதான் நானும் ஷாக் ஆனேன். எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், கலிஃபோர்னியா இருக்குல்ல, கலிஃபோர்னியாவில் ஒரு தீயணைப்பு நிலையத்தில் ஒரு லைட் வந்து இருந்திருக்கு. அந்த லைட்டு தான் இப்போ வரைக்கும் 123 வருஷமாக அணியாமல் எரிஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த லைட்டு தான் உலகத்தோட மிக நீண்ட காலம் எரிகிற ஒரு மின் விளக்கு அப்படின்ற ஒரு கின்னஸ் சாதனையும் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கு. நினைக்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் உங்களோட லைஃப்பில் டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு

பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இவ்வளோ நேரம் இது வாலிப வயச நிகழ்ச்சியில இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் பேச போறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சேலம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கோவிந்த் ப்ரோ தான். அவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன அப்படின்னு

0: தான் நாம் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்த் ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ப்ரோ, நீங்கள் ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக சேலமை சார்ந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. சேலமில் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேப்சர் பண்ணி கன்டென்ட்டாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்டூடேட்டடாக வந்திருக்கீங்க. இப்போது நீங்கள் சேலமில் நிறைய இடங்களுக்கு போய் சாப்பிட்ருப்பீங்களே ஆஸ் அ சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டரா, அப்படி போய் சாப்பிட்டதுலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு ஃபுட்டு இல்லைன்னா இந்த இடத்துல தான்ப்பா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற இடம் எது பிரதர்?
1: நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஎக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்குது.
0: எனக்கு ஒரு ஆர்டிஎக்ஸ்
1: அதே தான் நினைக்கிறேன், சந்துக்குள்ளே.
0: ஆமாம்,
1: அங்கே இந்த இடம் தான் இருக்குது. சூப்பராக இருக்கும் சிக்கன் 65. நீங்கள் மற்ற இடத்துல சாப்பிட்றதுக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
0: ரெகுலர் கஸ்டமரோ?
1: ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான்
0: அவர்.
1: ஆனால் நல்லாயிருக்கும், நிறைய இருக்குது. எதை சொல்கிறதுன்னு தெரியல,
0: எதை சொல்கிறது எதை ஒருதுன்னு தெரியலையா?
1: ஆமாம்
0: ஆமாம். இப்போது நம்ம கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம சேலமில் எந்த சாப்பாடு விடுறது எந்த சாப்பாடை வந்து சொல்கிறதுனே வந்து தெரியாது. வெஜிடேரியன்ஸ் லவர் இருக்கீங்களா, உங்களுக்கு தனி ஸ்பாட்ஸ் இருக்குது. நான்வெஜ் லவர்ஸ் இருக்கீங்களா, உங்களுக்கும் தனி ஸ்பாட்ஸ் இருக்குது. அட எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்பாட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குங்க. இப்போ சேலமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்கே போனீங்கன்னா பரோட்டா நல்லாயிருக்கும், இங்கே போனீங்கன்னா சிக்கன் 65 நல்லாயிருக்கும், எல்லா இடத்துலையும் எல்லாமே நல்லாயிருக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சாப்பிட்டதுலேயே ஓவராலாக சேலமில் எனக்கு தோசை வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேலத்தில் நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போது மற்ற ஊரில் போயிட்டு நீங்கள் மத்தியானத்தில் தோசை கேட்டீங்க அப்படின்னா மேலிங்கிலையும் பார்ப்பாங்க. ஆனால் சேலத்தில் தோசையா வா, உனக்கு ரெண்டு வகை குழம்பு நாலு வகை சட்னியில் நான் தோசை ஊற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலமில் தோசை அப்படின்றது ரொம்ப அன்லிமிட்டடாக வந்து கிடைக்கும். தோசை கார்னஸ் நம்ம சேலமில் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எனக்கு பர்சனலாக சேலமில் தோசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எல்லாருக்குமே சேலமில் ஒரு சில ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும்ல, அது என்ன அப்படின்றது என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிபவேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கோவிந்த் ப்ரோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

அப்படியா அவங்க நம்பர் சொல்லுப்பா 7070708252 உடனே கால் பண்ணு.

0: கொரோனா 97.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டரான கோவிந்த் ப்ரோ வந்து இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்த் ப்ரோ, நீங்கள் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரொம்ப வருஷமாக வந்திருக்கீங்க, உங்களுக்கான அனுபவம் அப்படின்றது இந்த சோஷியல் மீடியா ஜேர்னியில் ரொம்ப பெருசு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, எப்படியா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டுருவாங்க, அதுலேருந்து நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா இது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நெகட்டிவிட்டிஸாகவே வந்துட்டுருக்கு, எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அந்த ஒரு நெகட்டிவிட்டிஸை?
4: அதுதான் கன்சிஸ்டன்சி தான். இப்போ இன்னைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு நெகட்டிவிட்டினால நம்ம ரொம்ப உடஞ்சி போயிட்டோம் அப்படின்னு நீங்க அதுக்கு இதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் ஓட்ட முடியாது.
3: ஓகே,
4: ஆனால் அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ பண்ணதுக்காக நீங்கள் ரிவார்ட்ஸ் வாங்குவீங்க.
3: ஓகே ஓகே ப்ரோ, இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது வரதாங்க வந்து செய்யும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு டவுன்ஃபால் ஆகி உட்காராதீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு கோல் வந்து இருக்கும், அந்த கோலுக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ நெகட்டிவிட்டிஸ்லாம் வர்றது கண்டிப்பாக வரதாங்க வந்து செய்யும், அதுக்கு நீங்கள் காதெல்லாம் கொடுத்து கேட்டுட்ருக்காதீங்க. உங்களுக்கான ஜாப்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவிட்டிஸ் வந்த நெகட்டிவிட்டிஸும் உங்களை தாண்டி வந்து போயிடும். ஸோ அதை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோவிந்த் ப்ரோ, அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க, புதுசா வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் பண்ணக்கூடாத தப்புனா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க?
4: ஒரு தப்பான நியூஸை போடக்கூடாது, ஒரு எப்படி சொல்றது, பீப்புளுக்கு வந்து ஒரு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க, அதனால வந்து அதில் கொஞ்சம் இதாக இருக்கணும்.
3: புரியுது புரியுது ப்ரோ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. அதாவது நம்ம கோவிந்த் ப்ரோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது 6-60 வயசு வரைக்கும் எல்லா பீப்புள்ஸும் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்டாக போடுங்க, அவங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் ரெகுலராக வந்து போடாதீங்க. இப்போது அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கான பேஜுக்கான ரீச்சு, உங்கள் வீடியோஸ்க்கான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளோட ஆடியன்ஸ் மட்டும்தான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கும். ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது, ஆனால் அது பில்டப் பண்ணி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தவறான விஷயங்களை முன் வந்து வைப்பாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நெகட்டிவிட்டிஸாக இருந்ததுனால வியூஸ்லாம் வந்து போகலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டேல என்ன ஆகிடும் அப்படின்னா அது வந்து உண்மை இல்லை போயிருந்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிச்சு உங்கள் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா உங்கள் பேஜ் மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் உங்கள் பேஜ் என்ன பண்ணாலும் ரீச் ஆகாது. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதை தாண்டி கோவிந்த் ப்ரோமே நம்ம கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவரோட அனுபவத்திலேருந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா மாஸ்தாங்கப்பட்டியிலேருந்து சதீசனாலாம் ரொம்பவே சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் புகைச்சல்கள் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். நாதனுக்கும் கமலாவுக்கும் திருமணமாகி ஒரு 6 மாசம் இருக்கு. 6 மாதம் பொண்ணும் பெருசா சண்டையதான் அவங்க போட்டுக்கல. 5-6 மாசம் சண்டை எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் குறை சொல்றது, கண்டுபிடிக்கிறது, அதை பெருசுபடுத்துறது, பேசுறது, அது மாதிரியான சம்பவங்கள் அப்பப்போ. பொதுவா இந்த சண்டை போடாத மாதங்கள் நாட்கள் இருக்குல்ல வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள, அது என்னன்னா இது மேல ஒருத்தர் உரிமையை எதுவும் எடுத்துக்கல அப்படின்னுதான் அர்த்தப்படும். உரிமை இருந்ததுன்னா தான் தப்பு ரைட்டு இதெல்லாம் பேச வரும். உரிமையே எடுத்துக்கலன்னு வைங்களேன், எப்படி இருந்தா நமக்கு என்ன? அத கண்காணிக்கிற அந்த கவனம் இருக்காது. எது நடந்தாலும் சரிதான், சரி தப்புங்கிறதுக்கும் இடம் இல்லை. அது அவங்க வழி, இது நம்ம வழி. அதுல போய் அவங்க எண்ணத்தை போய் நம்ம சொல்லிட்டு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்காம போறது சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அப்ப கண்டுக்காம போறது ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயமா? ஒருத்தர் பத்தி ஒருத்தருக்கு அக்கறை இல்லை, நீ என்ன பண்ணனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்ன பண்றேன்னு நீயும் கேட்க கூடாது அப்படின்னு ஒத்துக்கிட்டு அது முதல் பிரகாரம் போயிட்டு இருந்தா சண்டைங்கிறது வராது. ஆனா அது சரியான குடும்ப வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தானே சொல்லணும். இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் விஷயத்துல இன்னொருத்தர் தலையிடுறது தானே. தலையிடணும், தீர்ப்பு சொல்லணும், நல்வழிப்படுத்தணும், சரியானவற்றை பாராட்டணும், சரியில்லாதவற்றை வந்து திருத்தணும், பிடிக்கலன்னு சொல்லணும், விளக்குகள் ஏற்படணும், சாப்பிடாம இருக்கிறதும், திட்டிக்கிறதும், அடிச்சுக்கிறதும், பேச பல நாட்கள் இருக்கிறது இதுதானே நடக்கணும். இப்பதானே ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறது. அந்த உரிமை அதிகமா போகும்போதுதான் சண்டையா மாறுது. அதனால இந்த சண்டை சச்சரவுகள் என்பதை குடும்பத்தினுடைய ஒரு தகுதி இல்லாத செயலா பார்க்கவே சண்டை என்ன குடும்பம் அப்படின்னு நம்ம வெளியில இருந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடாது. அது அமைதியா பேச தெரியல, கொஞ்சம் சத்தமா தான் பேச தெரியுது.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லூர் சோழமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்க்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: நீ இப்படி இருக்கணும்னு கணவன் நினைக்கிறாரு, நீ இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு மனைவி நினைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேல கோபம். அப்ப அது உரிமைதான், அந்த உரிமைதான் சண்டையா மாறுது. அப்ப அமைதியா இருக்கிறதுனாலயே ஒரு குடும்பம் ரொம்ப நல்ல பண்பாடுள்ள குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை இல்லாதவங்களா கூட இருப்பாங்க இல்லையா, அப்படியே இருக்கும். அதனால சண்டை வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் ஏன் ஒன்று சொல்லணும், நீ யாரோ நான் யாரோ, நீ ஏன் எனக்கு கேள்வி கேட்குறேன், உனக்கு எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள எதுக்கு சண்டை வருது, கார் போறதில்லை. அப்ப இந்த சண்டைகள் என்பது கூட ஒரு அதீத அன்பினுடைய வெளிப்பாடு தான். அதை சொல்ல தெரியல, அல்லது அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசி இப்படி முரண்பட்டு நாதனுக்கும் கமலாவுக்கும் இப்பதான் சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிக்குது. ஆரம்ப காலத்துல கமலா எதுவும் கேக்குறது இல்ல, ஒரு 4 மாசம் வரைக்கும் எதுவும் கேக்குறது இல்ல. சிகரெட் குடிப்பான், அதனால கேக்குறது இல்ல. அது அவருடைய வழக்கம் அப்படின்னு அதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. நீங்க சிகரெட் எல்லாம் பிடிக்கிறீங்க, எனக்கு பிடிக்கலாதான் சொல்லுங்க. அப்ப வாழ்க்கை சுகமா போச்சு, நாதனுக்கு ஏதாவது கல்யாணமா ஆயிடுச்சு. ரெண்டாவது அவனுடைய வழக்கமான செயல்பாடுகள்ல குறுக்கிடல மனைவி, அது எப்படி இருக்கும், மகிழ்ச்சி தானே. எப்போ போல இருக்கலாம், கல்யாணமும் ஆயிடுச்சு, வீட்டுல பொண்டாட்டி நோக்கி வந்தாச்சு, நாம நம்மள மாத்திக்க வேண்டியது இருக்காக, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக ஒரு மாற்றமும் பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு இருக்கும்போது எப்படி சந்தோஷமா தான் இருந்தேன். இப்ப கமலா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன், சிகரெட் பழக்கத்தை விட்டுட்டாதான் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறான். என்ன நாதன், இது தன்னால கட்டுக்கு தெரியலையா, இப்பதான் தெரியுதா அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல இல்ல, கேட்கணும்னு தோணுச்சு கேட்கிறேன் கமலா சொல்ல. அப்போ ஆரம்பத்துல வந்து எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு, அப்புறம் அப்படியே உன்னுடைய மிருகம் வெளியில வருது இல்லையா, உள்ள இருக்கிற ஒளிஞ்சிட்டு இருக்கிற மிருகம் அப்படியே இப்ப வருது. ஆரம்பத்துல அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி இருந்துட்டு இப்ப உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை அப்படியே வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஓ, இப்ப நான் வந்து மிருக குணம் கொண்டவர் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. நான் மிருகம்னு சொல்லல, அந்த மாதிரி உனக்கு நடவடிக்கை இருக்கு, அதுதான் அதுதான், நான் வந்து மிருகம், நான் ஒரு பெண் இல்லை அதுதானே அப்படின்னு கமலா

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: ஒரு பேச்சுக்கு சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அதுலயே ஒரு சண்டையை உருவாக்குறேன், நல்லாவா இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். நான் என்ன கேட்டேன், சிகரெட்டு குடிக்கிறத விட்டுட்டா என்ன? இதுதானே சொன்னேன், அதுக்கு என்ன சொல்லணும்? விடுறேன்னு சொல்லணும், இல்ல விட முடியாது நீ என்ன பண்ணுவ அப்படி கேட்கும். அதை விட்டுட்டு என்ன நீங்க மிருகமாக்குறதுன்னு என்ன? அப்ப நீங்க ஆரம்பத்துல அன்பா இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இப்ப என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் அல்லது என் மேல ஒரு மரியாதை கம்மியா அவங்க மனசுல இருந்ததுலாம் இப்பதான் வெளியில வருது இல்லையா அப்படின்னு அவன் கேட்டான். இல்ல இல்ல, அன்புக்கெல்லாம் என்னைக்கும் குறைச்சல் கிடையாது, மதிப்பு மரியாதைக்கும் குறைச்சல் கிடையாது, நீ அப்படியேதான் நினைச்சிடாரு. அப்புறம் மிருகம்னு நீங்க சொல்லிட்ட பிறகு என் மேல உங்களுக்கு மரியாதை இருக்குதுங்கறத நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு அவ அறிவு பண்றான். இப்படியாக அவங்களுக்குள்ள சண்டைகள் என்பது சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அப்படி பெருசா போகும், விவாதங்கள் ஆகும். ஒரு நாள் அவன் பாட்டு சண்டையை துவச்சிட்டு இருந்தான், அவனுடைய சண்டைய அவன் துவச்சுவான். நீ ஒண்ணு எனக்கு பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன், நீ என்னமோ பெருசா எனக்காக தியாகம் பண்ற மாதிரி காட்டிக்கிறேன் அப்படின்னு அவனே துவைக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஏன் நீங்களே துவைக்கிறீங்க, இதெல்லாம் நான் துவைக்க மாட்டேனா? இல்ல இல்ல, நீ ஏன் கஷ்டப்படணும் எனக்காக? உன் புடவை நான் துவைக்கிறேனா? எனக்கு என்ன உரிமை இருக்கு என் சட்டையை துவைச்சு போடு பேண்ட் துவைச்சு போடுன்னு சொல்றதுக்கு? அவங்க துணி அவங்க துவைச்சிக்கிறதானே அப்படின்னு அவன் எதையோ சொல்ல வரான். எனக்காக நீ சொன்ன மாதிரி இல்ல, என்ன நானே பாத்துக்கிட்டா தான் உண்டுங்கிற மாதிரி ஏதோ சொல்றான். உடனே அதுக்கு அவ, உங்க துணியை நீங்க துவைச்சிக்கிட்டதுனால இப்ப நான் வந்து சரியில்லாத பொம்பளைன்னு காட்டுறீங்க அதானே அப்படின்னு நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையப்பா, என் துணியை நான் துவைக்கிறேன். ஆமா ஆமா, இதெல்லாம் ஆரம்பத்துல இல்லையே, நான் தானே துவைச்சு போட்டுட்டேன். என்னன்னா நாலு பேர் பாக்கணும், பொண்ண மாதிரி இல்ல இந்த பொண்ணு, கணவனை வந்து கஷ்டப்படுத்துறா அப்படின்னு சொல்லணும். அப்ப எனக்கு வந்து ஒரு கெட்ட பேரை தொட்டி கொடுக்கணும் அதானே விருப்பம் அப்படின்னு அவன் சொன்னான். நீ துவைக்கிறதுனா துவை, நான் வந்து அந்த நோக்கத்துலதான் துவைக்கல, நீ ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நான் துவைச்சேன் அப்படின்னு சமாளிச்சான். சரி சரி, நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து அவமரியாதை பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீ கண்டிப்பா பண்ணுவீங்க. இதை இப்ப நான் வாங்கி துவைச்சாலும் இன்னொரு விதத்துல எனக்கு நீங்க அவமானத்தை தேடி வைப்பீங்க. உங்க மனசுல இது மாதிரி 1000 எண்ணங்கள் இருக்கும், இல்லாம இந்த வேலையை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நான் சொன்னான். இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. சரி, இப்படிதான் அவங்களுக்குள்ள சண்டைகள் வர்றது, அப்புறம் சமாதானம் ஆகுறது, அது மாதிரி போயிட்டே இருக்கு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: மறுபடியும் அந்த சிகரெட்டை விட்டா என்னங்கிற வாதம் ஒரு நாள் வந்து, சிகரெட்டை விடுங்க அப்படின்னு, இல்ல இல்ல இதுதான் என்ன ராஜாவா வச்சிருக்கு அப்படின்னு. என்ன ராஜாவா? எத்தனையோ அவமானங்கள், நீ கூட எவ்வளவு அவமானப்படுற, ஆபீஸ்ல அவமானம், அதெல்லாம் ஒரு சிகரெட் குடிச்சோம்னா ஒரு ராஜா மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய நண்பன் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னா. இப்ப இது சிகரெட் குடிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா? பிரச்சனை தீர்றனாலும் அந்த பிரச்சனையை பற்றி ஒரு பெருசா அழட்டிக்காம நான் போயிடுறேன். சரி, இது சிகரெட் குடிச்சிட்டு போன உடனே அவங்க மேனேஜர் அவங்களை திட்டினது தப்புப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு கமலா கேட்கிறேன். மன்னிப்பு கேட்க மாட்டாரு, நான் சிகரெட் குடிச்சது அவருக்கு எப்படி தெரியும், இந்த அளவுக்கு இல்ல. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு யாரையோ ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளதானே, அப்ப அது பொய் தானே, அப்ப அந்த பொய்க்கு நீங்க அவ்வளவு செலவு பண்ணணுமா? செலவுன்னு பாக்காத மன திருப்தின்னு பாரு, நான் செலவுன்னு தான் பாக்குறேன் அப்படின்னா. கமலா, நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிக்கிறீங்க, ஒரு சிகரெட்டோட விலை என்ன, இப்போ ஒரு நாளைக்கு மொத்த செலவு என்ன, மாசத்துக்கு என்ன செலவு, வருஷத்துக்கு என்ன செலவு, கணக்கு போடுங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் மனித நிம்மதி தானே முக்கியம், காசா முக்கியம் அப்படின்னு அவன் சொன்னான். சரி, இப்ப எனக்கு நீங்க நிறைய மன அழுத்தத்தை கொடுக்குறீங்க, வீட்லயே அடைஞ்சு கிடக்குறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் ஒரு சிகரெட் குடிக்கவா அப்படின்னு கேட்கிறேன். உடனே இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் அவன் சொன்னான், எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லையே, நீ இப்ப சிகரெட் குடிக்கிறதுனாலயோ குடிக்காம விடுறதுனாலயோ எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் குடிக்கிறேன், அது மாதிரி நீ

அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாலும் ஒன்னும் அழட்டிக்க மாட்டேங்குதானே, இந்த பொம்பளை சிகரெட் பிடிக்கிறா அப்படின்னு அழட்டிக்க மாட்டேங்குதானே, கட்டிக்க மாட்டேன் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ இஷ்டம், நான் குடின்னு சொல்ல மாட்டேன், வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஏன் வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? மனசு தாராளமா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தான் நான் பண்றேன், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணா கூட ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்கலாம். சிகரெட் குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கிற விஷயம், அதை நான் பண்ணும்போது நீங்க தாராள மனசோட சொல்லலாமே நீ குடி அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. உன் இஷ்டம், என்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம், உனக்கு வேணும்னா சொல்லு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், என்ன வந்து ரொம்ப படுத்தாது அப்படின்னு அவன் முடிச்சுக்கிட்டான். சரி, இது மாதிரிதான் அந்த சண்டைகள் வரும், திரும்ப ஒரு இடத்துல போய் அது முடிஞ்சிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சிகரெட்டை விட்டுட்டான். விட்டுட்டான் எப்ப அவன் விட்டான் அப்படின்னா, அவன் வந்து கருவா இருக்கேன், மாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெண்டு நாள்ல சொன்னான், நான் சிகரெட்டேன் இனிமே குடிக்க போறதில்ல அப்படின்னா. என்ன திடீர்னு நான் அவளுக்கு ஆச்சரியம், அதுல உள்ள குழந்தைக்கு தெரிய வேண்டாம் சிகரெட் குடிச்சேன் குடிக்கிறேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா அந்த பொண்ணு குழந்தையோட அப்பா வந்து நல்லவன், எந்த தப்பும் பண்ணாதவன் அப்படிங்கறத அவ மனசுல இருக்கணும். அவ யார்கிட்டயாவது சொல்லும் போது எங்க அப்பா இப்படியா அப்படின்னு பெருமையா சொல்லணும். அதுக்காக நம்மளை நான் மாத்திக்கிறேன் என்ன அப்படின்னு அவன் காரணம் சொன்னான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: எனக்கு கொடுக்காத மரியாதைய குழந்தைக்கு கொடுக்குறீங்க, என்னை விட குழந்தை முக்கியம்னு உங்களுக்கு தெரியுது. நான் வந்து முக்கியம் இல்லை இப்படின்னு ஆரம்பிச்சேன். ஐயையோ அப்படி இல்லை, நீ வந்து சொல்லலாம் பிடிக்க வேண்டான்னு, குழந்தைக்கு தெரியாது அப்பா சரியில்லை அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா கணவன் ஒருத்தருக்கு சரியில்லைன்னு சொன்னா திருத்திக்கலாம், அப்பா சரியில்லைன்னு பிள்ளைங்க நினைச்சிட கூடாது இல்ல, அதனாலதான் விடுறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்புறம் கமலா சொன்னான், ஐயோ நான் ஏதாவது உங்களை திட்டிருந்தா மன்னிச்சுக்கங்க, நான் உங்க பழக்கம் இது வேண்டாம்னு தான் நினைச்சேன், ஒரு காசு செலவாகுதுன்னு தான் நினைச்சேன். நீங்க சிகரெட் குடிக்கிறது வச்சு எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் இனிமே உங்களை எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சண்டை போட போறதில்ல, உங்களை பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இல்ல இல்ல அப்படிலாம் பாதிக்கல, நீ உங்க அப்பாவை பத்தி பெருமையா சொல்றீங்கல்ல, எப்படியாவது எங்க அப்பா அப்படி இப்படின்னு அது மாதிரி என் பொண்ணும் சொல்லட்டுமே, இதுக்காக தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவளுக்கு சுருன்னு ஆயிடுச்சு, அதாவது கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. எப்படின்னா அதாவது நம்ம அப்பா அளவுக்கு இவர் யோகியம் இல்லைன்னு நாம நினைச்சிட்டோமோ ஒண்ணு அவர் வருத்தப்படுறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. நான் உங்க மேல எந்த வருத்தமும் படலீங்க, இந்த அப்பா அளவுக்கு நீங்க நல்லவர் தான், அதுல எனக்கு ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. உங்க மேல எனக்கு எப்பயும் மதிப்பு இருக்கு, நீங்க ஏதாவது அப்படி நினைச்சிடாதீங்க, எங்க அப்பா நான் ஒப்பிட்டு பாக்குறது இல்லை அப்படின்னு சொன்னான். ஐயோ நீ ஏன் என்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ற அப்படின்னு அவன் சொன்னான். சார் கடைசி வரைக்கும் அவன் சிகரெட் குடிக்கல, அதுக்கப்புறம் குடிக்கல, குழந்தை வயிற்றுல 2 மாசம் 3 மாசம்னு வளர்ந்துகிட்டே வருது. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறது இல்லை, ஏதோ ஒருத்தருக்கு குறை சொல்றது இல்லை, பிடிக்கிறது இல்லை. இந்த குழந்தை வரும்போது நாம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட அப்பா அம்மாவா இருக்கணும் அதுக்கு அப்படின்னு அவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன பணம் சேர்த்தணும் அப்படிலாம் சொன்னாங்க. அவன் சொன்னான், நான் என் சிகரெட்டை விட்டது மூலம் வருஷத்துக்கு ஒரு தொகை எனக்கு மிச்சமாகும், கண்டிப்பா அது அவளுக்கு தான் அப்படின்னு அவன் சொல்றான். சரி நல்ல விஷயம், இன்னும் ஏதாவது சேமிப்பு பண்ணணும், அது பத்தாது அப்படின்னு அதை அவன் சொல்றான். இப்படி மாத்தி மாத்தி அந்த குழந்தையினுடைய வருங்காலம், அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இப்படி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகளுக்கும் நேரம் இல்லை, குழந்தையை பத்தி பேசுறதுக்கே நேரம் போதில்லை. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. ஆதவனின் புகைச்சல்கள் என்ற இந்த சிறுகதையின் மூலம் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தா, சண்டை சச்சரவுகள் அன்பின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது ஒண்ணு. அது சொல்ல தெரியாம இதமா பதமா சொல்ல தெரியாம நேரடியா சொல்லி கொஞ்சம் மனக்கசப்பினை உண்டு பண்ணிக்கிறாங்க. நான் மனக்கசப்பு ஒன்றும் வாழ்க்கையை பாதிக்க போறதில்லை, அது அப்படியே நகர்ந்துட்டு தான் போகும். அது குழந்தைன்னு ஒண்ணு வந்துட்டா வேற எந்த சிந்தனையா அத்து போய் ஒரு குறை கண்டுபிடிக்கிற மனப்பான்மையெல்லாம் போயிட்டு குழந்தை மேல கவனம் வந்துருது அப்படிங்கிறதையும் சொல்றாரு நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்.

0: அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்.
2: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே நிகழ்ச்சியை ஒரு குட்டி கதையோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன பறவை பெரிய கனவு. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டில் சின்ன பறவை ஒன்று இருந்துச்சு. அந்த பறவைக்கு உயரமாக பறக்கணும் அப்படின்னு பயங்கர ஆசை. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா அண்ணா எல்லாருமே வந்து பயங்கர உயரமாக பறப்பாங்க. ஆனால் இந்த பறவை வந்து ரொம்ப ரொம்ப குட்டி, பிறந்தே ஒரு 7-8 நாள் தான் ஆச்சு. ஸோ அதனால் இதால் உயரமாக பறக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன தூரத்து வரைக்கும் தான் பறக்க முடியும். ஆனால் இந்த பறவைக்கோ உயரமாக பறக்கணும் அப்படின்னு பயங்கர ஆசை. அதுக்காக அவங்க அம்மா கிட்ட, அம்மா நானும் உங்களை மாதிரி உயரமாக பறக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ கொஞ்சம் பெரியவனானதும் நீயுமே உயரமாக பறப்ப. இப்போ நீ வந்து கொஞ்சம் சின்ன பையன் இல்லையா, ஸோ அமைதியாக அப்படியே இரு, உனக்கு ரெக்கைகள்லாம் முளைச்ச வாட்டி நீயுமே உயரமாக எங்களை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அந்த பறவைக்கு வந்து பயங்கர கோபம். என்ன இவங்க மட்டும் எல்லாரும் உயரமாக பறக்கிறாங்க, நம்ம மட்டும் வீட்டில் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நாள் அவங்க அம்மாவும் அப்பாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்காக வெளியில் போயிருந்தாங்க. அக்காவும் அண்ணாவும் விளையாடுறதுக்காக வெளியில் போயிருந்தாங்க. இந்த குட்டி பறவை மட்டும் வீட்லேயே இருந்துச்சு. அப்போ ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம ஏன் இப்போ பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து பறக்க முயற்சி பண்ணி தெரியாமல் கீழே விழுந்து அதுக்கு இறகுகளில் அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு பறவைக்கிட்ட சொன்னாங்க, எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யணுன்னாலும் இல்லை நமக்கு அது வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீ வந்து இப்போ பாரு, உன்னோட இறகுகளில் அடிபட்டுருச்சு உனக்கு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தனா உனக்கும் இறகுகள் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும், அதுலேருந்து நீ வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ பாரு உனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அதோட தப்பை புரிய வச்சிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, நமக்கு எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா குட்டீஸ்? சரி, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்
1: நிகிதா.
0: நிகிதா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நான் 12th.
0: ஓஹோ, சரி. உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும்?
1: உஷா மேம், ஃபிசிக்ஸ் மேம் பிடிக்கும் ரொம்ப.
0: ஃபிசிக்ஸ் மேம், அப்போ பிடிச்ச சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் தானா?
1: ஃபிசிக்ஸ் சுத்தமாக வராது, ஆனால் அந்த மேம் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறனால எங்களை ரொம்ப பிடிக்கும்.
0: பரவாயில்லையே, இது வித்தியாசமாக இருக்கே. சரி, உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: நான் 5-6 பேர் இருக்காங்க.
0: 6 பேர்? சரி, யார் யாரெல்லாம் அது?
1: கீர்த்தி, ஸ்ரீ, ஸ்ரீமதி, ஷர்மிளா, மது, தீபிகா, ரகன்யா.
0: சரி, இவங்க 6 பேர்லேயே உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்?
1: கீர்த்தி, ஸ்ரீ, ஸ்ரீமதி, அஸ்வேதா.
0: பார்த்தீங்களா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நிகிதா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நிக்கிதா தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிக்கிதா கூட அடுத்ததாக நம்ம பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், தடுப்பூசி அப்படின்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை எந்தெந்த தவணையில் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க மேம்.
3: தடுப்பூசிங்கிறது நம்மளுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்காக கொடுக்கறது தான் தடுப்பூசி. இப்போ நம்மக்குள்ள அம்மா அப்பாக்குள்ள கைகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தழும்பு இருக்கும். அவங்களுடைய இடது கையில் பார்த்திங்கன்னா பெரிய தழும்பு இருக்கும். ஆனால் நம்ம கைகள்லாம் அந்த தழும்புகள் இல்லை. அது வந்து சின்னம்மைக்காக போடப்பட்ட தடுப்பூசி. இப்போ உலகத்தில் சின்னம்மையே முற்றிலுமாக இல்லை, இல்லாமல் நம்ம அழிச்சிட்டோம். அது எதனால் முடிஞ்சதுன்னா தடுப்பூசி போட்டதுனால, உலகம் முழுவதும் போட்டதுனால, தடுப்பூசி போட்டதுனால நம்மளுக்கு சின்னம்மை நோயே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம சூழல் மாறிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த அரசாங்கம், குழந்தை நல மருத்துவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட அட்டவணை தயாரிச்சிருக்காங்க. இந்த வயதில் நம்ம சில தடுப்பூசிகள் போடும்போது குழந்தைக்கு சில நோய்கள், நிமோனியா, மூளைக்காய்ச்சல் போன்ற நோய்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியுது. அப்படி பார்த்திங்கன்னா பிறந்த உடனே நம்மளுக்கு ஒரு 3 தடுப்பூசி எல்லா குழந்தைகளுக்கும் யூனிவர்சலாக எல்லாத்துக்குமே போட்டுருவாங்க. அது அரசு மருத்துவமனையாகட்டும், இல்லை தனியார் மருத்துவமனையாகட்டும்,

0: பொதுவாக அட்டவணை, தடுப்பூசி அட்டவணைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயும் தராங்க, ப்ரைவேட்டில் செக்அப் பண்ணுறவங்களுக்கு இம்யூனைசேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்லேயும் தராங்க. அதுலேயே நீங்கள் அடுத்த விசிட் எப்போ வரணும்னு டேட் எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், இந்த மூணு விசிட்டில் தடுப்பூசி வரும். அதுக்கப்புறம் குழந்தை உட்கார்ற ஸ்டேஜில் ஒரு 6 to 9 மந்த்ஸில் ஒரு தடுப்பூசி வரும். அடுத்து 1.5 வயது குழந்தை நடை தொடங்கும் போது ஒரு தடுப்பூசி வரும். அடுத்து 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 16 இயர்ஸ். இதை நம்ம யூகேஜி போகிறது, 5th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த வேரியஸ் ஸ்டேஜஸில் நம்ம அவங்க ஒரு தடுப்பூசி போட போகும்போதே அவங்க வந்து அடுத்த விசிட் எப்போ வரணும்னு டேட் கொடுத்துருவாங்க. பொதுவாக அந்த டேட்டில் போயிட்டு நம்ம தடுப்பூசி போட்டுக்கலாம். தடுப்பூசி போடணும்னா ஒரு சிலருக்கு வந்து பயம் இருக்கும். நீங்கள் மருத்துவர்கிட்ட பேசி அந்த தடுப்பூசி எதுக்கு போடுறாங்க, அது போடுறதுனால என்ன சிக்கல் வரும்னு சொல்லிட்டு உங்கள் ஐயங்களை தீர்த்துட்டு தடுப்பூசி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நம்ம நிக்கிதா கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி கூட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: எழு எழுந்துனில் உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம நிக்கிதா கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. நிக்கிதா கூட பேசிடலாமா? நிக்கிதா, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கீங்களா?
4: இருந்தேன், இப்ப கராத்தேல மட்டும்தான் இருக்கேன்.
3: ஓஹோ, நீங்க கராத்தேல இருக்கீங்களா? சூப்பர். சரி, என்ன பெல்ட் இப்போ நீங்க?
4: இப்போ பர்பிள் பெல்ட் தான்.
3: ஓகே ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி நீங்க வந்து பிளாக் பெல்ட் அடுத்து வந்து எய்ம் பண்ணி பிளாக் பெல்ட் வாங்கிடுங்க. சரி, இப்ப நம்ம ஒரு கேம் ஒன்னு விளையாடலாமா?
4: விளையாடலாம்.
3: என்ன கேம், என்ன மேட்ச்னே தெரியாம விளையாடலான்ட்டீங்க?
4: நீங்க தான் சொல்லணும்.
3: நான் தான் சொல்லணுமா? சரி ஓகே, சொல்றேன். என்ன கேம்னா, நான் ஒரு நம்பரை சொல்லுவேன், அதை ரெண்டா பிரிச்சு மூணு தடவை சொல்லணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 அப்படின்னு நான் சொன்னேன்னா 3+2 5, அப்புறமேட்டு 2+3 5, அதுக்கப்புறமேட்டு 1+4 5 அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். ஓகேவா? விளையாடலாமா? உங்களுக்கான முதல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
4: 12. 6+6 12 10+2 12 8+4 12.
3: வாவ், கேட்ட உடனே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்களே, கொஞ்சம் கூட யோசிக்காம. இப்படி நீங்க ஆர்வமா இருக்கிறத பார்த்து எனக்கு இன்னொரு கேம் உங்க கூட விளையாடணும் அப்படின்னு தோணுது. ஸோ விளையாண்டுலாமா?
4: விளையாடலாம்.
3: ஓகே, என்ன கேம்னா, நான் வந்து ஒரு வரி சொல்லுவேன், அதை வந்து நீங்க தூய தமிழ்ல தான் சொல்லணும், அதுல இங்கிலீஷே பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கான முதல் வரி என்னன்னா, என்னோட மொபைல் போன் ரிப்பேர் ஆயிடுச்சு.
4: என்னோட செல்ப் அது என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே. என்னோட தொலைபேசி பழுதடைந்து விட்டது.
3: பரவாயில்ல, அப்படி இப்படின்னு எப்படியோ கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டீங்க. சரி, அடுத்தது காலையில நான் ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிட்டேன்.
4: நான் காலையில ஆஃபீஸா? ஆஃபீஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. நான் காலையில் அலுவலகத்துக்கு ஐயோ தாமதமாக போயிட்டேன்.
3: பரவாயில்லையே, எப்படி பால் போட்டாலும் அடிச்சிடுறீங்க. சரி ஓகே, சூப்பராக விளையாண்டிங்க நிக்கிதா. சரி, இந்த விளையாட்டெல்லாம் நம்ம அப்படியே

0: நகர்த்தி வச்சுட்டு ட்ரிப்புக்கு போயிடலாம். நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல போனது ராமேஸ்வரம் போனேன், அது ரொம்ப ஜாலியா இருந்தது. அதுதான் லாஸ்டா போன ட்ரிப்பு.
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல லாஸ்டா போனதா? இப்ப ரீசெண்டா வீட்டுல அம்மா கூட எல்லாம் போனது?
1: வீட்டுல இப்போ லாஸ்டா கோயம்புத்தூர் போனோம், சில் அவுட்டுக்கு போனோம். அங்க கொஞ்சம் ஜாலியா விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தோம், அது நல்லா இருந்தது.
0: சரி, என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்க அங்க?
1: நிறைய இருந்தது, அது பேர்லாம் தெரியாது. கூட்டு போவாங்க, போற பக்கம் போய் விளையாண்டுட்டு வந்துருவேன்.
0: அது சரி சரி, விளையாண்டு முடிச்சு எப்படியோ பசி எடுக்கும்ல. இப்போ நம்ம சாப்பாட்டு விஷயத்துக்கு வந்துருவோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுனா என்ன? மம்மி சமைக்கிறதுலையே
1: மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லாமே சாப்பிடுவேன், எது சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பரவாயில்லையே, குட் கேர்ளாக இருக்கீங்க. எனக்கு வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ஆனால் மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு இல்லை, எல்லாமே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும். அண்டு உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு என் தம்பி தான் பிடிக்கும், அப்பா அம்மாவோட.
0: தம்பி? உங்களுக்கு தம்பி மேல ரொம்ப பாசம் போல. சரி, நீங்களும் தம்பியும் சண்டைலாம் போட்டுக்க மாட்டீங்களா?
1: அடிச்சுப்போம், ஆனா எப்பயுமே ஒன்னா தான் இருக்கும்.
0: பாருறா. சரி ஓகே, அவர் பேர் என்ன?
1: சஷ்வந்த்.
0: சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நிக்கிதா கூட பேசலாம். ஸ்டேட்டி உண்டா இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல சேக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: நல்லது. சோ அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அண்ட் ஹெல்த்தியாவும் மாத்தி கொடுக்கலாம் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். சோ இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கப் தயிர், அரை கப்பு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்ச பால், அடுத்ததா சாதம் வந்து ஒரு கப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்டாக உப்பு தேவையான அளவு. இப்போ தான் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ஸையே நான் சொல்ல போகிறேன். ஸோ நமக்கு வேணும்னா இந்த காய்கறிகள், பழங்கள் இது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகள்னா பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த கேரட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எண்ணெயில் வணக்கி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் வேணும்னா. அப்படி இல்லையா நம்ம பழம் பக்கமே போயிடலாம் அப்படின்னா, இந்த மாதுளை பழம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே உரித்து பழமே வந்து நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் வந்து நமக்கு தேவையான அளவு சாதத்தை போட்டு கூடவே தயிரும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பால் வந்து நம்ம அரைக்கப்பை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை அப்படியே ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கிளறிடணும். அது வந்து ஒரு கொலக்கொலன்னு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும், அந்த அளவுக்கு நல்லா கிளறிடணும். இப்போது சின்னதாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு தாளித்து அதில் கொட்டி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இன்னும் நல்லா கிளறிட்டால் ஆல்மோஸ்ட் தயிர் சாதம் ரெடி ஆகிடும். இது கூட இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நம்ம வந்து காய்கறிகள்லாம் சேர்த்தணும் அப்படின்னா, இந்த சின்ன சின்னதாக கேரட்டை நறுக்கி அதை லைட்டாக எண்ணெயில் வணக்கி இது கூட சேர்த்து இன்னும் நல்லா கிளறிடலாம். அப்படி இல்லை நான் வந்து வெஜிடபிள்ஸ் பக்கம் வேண்டாம், ஃப்ரூட்ஸ் பக்கம் போகிறேன் அப்படின்னா, இந்த மாதுளை பழத்தை உரித்து நல்லா கழுவிட்டு அது கூட சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளறு கிளறிடணும். அண்ட் எந்த காய்கறிகள் சேர்த்தாலும் சரி, இந்த கொத்தமல்லி அப்படின்றத நம்ம முக்கியமாக சேர்க்கணும். அது பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம இதில் மிளகு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அண்ட் பழம் சேர்த்தாலும் சரி, இல்லை காய்கறிகளை சேர்த்தாலும் சரி, பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அண்ட் இந்த மதிய நேரத்தில் குழந்தைங்க விளையாடிட்டு வருவாங்க இல்லையா, பயங்கர டயர்டாக அந்த ஹீட்டு வந்து அவங்க உடம்புல அப்படியே இருக்கும், அந்த ஹீட்டை ஃபுல்லாக தணிக்கிறதுக்கு இந்த தயிர் சாதம் பெஸ்ட்டான ஒரு சாப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் வெயில் காலத்தில் மதிய நேரத்தில் இந்த குழம்பு ரசத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த தயிர் சாதம் சிம்பிளான டிஷ்ஷை வந்து வாரத்தில் 2 நாள் கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அவங்களோட கட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கிறதுக்கு தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது, அதனால் அதிகமாக தயிர் வந்து வெயில் காலத்தில் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி கூட

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட நிக்கிதா தான் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசினதால இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சு. சரி ஓகே, நிக்கிதா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707.8 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ்
2: உடற்கல்வி சிலபஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும், 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே உடற்கல்வியில் யோகா, கூட்டு உடற்பயிற்சி மற்றும் தனி விளையாட்டுக்கள், புதிய விளையாட்டுக்கள், குழு விளையாட்டுக்கள், தடகளம், இந்த போட்டிகளை எல்லாமே வந்து அனைத்து பள்ளிகளிலையும் கற்பிச்சுட்டு இருக்காங்க.
1: ஓகே ஓகே சார், இதுக்கு தனியாக பாடத்திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்பவே நன்றி சார், நிறைய விஷயங்களை இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம நிக்கிதா கூட பேசிடலாம். நிக்கிதா, நீங்கள் இப்போ ரீசண்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குட் ஹேபிட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை சொல்லுங்கள்.
3: இப்போது ஒரு 2 வீக்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறது, டெய்லியும் 2 டைம் ப்ரஷ் பண்ணுறேன், குளிச்சிருவேன், அப்புறம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட மாட்டேன், அது பேட் ஹேபிட்டு, ஆனால் நிறைய சாப்பிடுவேன், அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி குடிப்பேன், நல்லா தூங்குவேன், அதான் குட் ஹேபிட்.
1: வாவ், சூப்பர். இத்தனை குட் ஹேபிட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்களை ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
1: ஓகே, எப்படி நிக்கிதா வந்து இவ்வளோ குட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லாருமே குட் ஹேபிட்ஸ் டெய்லி ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு நிறையலாம் வந்து ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணணும்னா அவசியமே கிடையாது, ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு நம்ம வந்து பழகிக்கிட்டாலே போதும். இப்போ காலையில் ஏஞ்சி நம்ம ப்ரஷ் பண்ணுறோமா, அது நல்ல பழக்கம். அண்ட் ஈவினிங்கும் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு, அதாவது சாப்பிட்டதுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்கினா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவுமே ஒரு குட் ஹேபிட் தான். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட, டாடா பாபா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கங்க. நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணியோ எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு சாதாரண மலை இல்லைங்க, ஒரு வரலாற்றோட தொடக்கம். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க டோர்னா ஃபோர்ட், டோர்னா கோட்டை. மகாராஷ்டிராவோட புனே மாவட்டத்துல சஷ்யாத்ரி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டோர்னா கோட்டை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1400 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. இந்த மாவட்டத்திலேயே மிக உயரமான மலைக்கோட்டை இதுதான். இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு.

பிரசன்டகட் அப்படின்றது, அதாவது பெரிய கோட்டை அப்படின்னு அர்த்தங்க. ஆனால் இந்த கோட்டையோட உண்மையான பெருமை அதோட வரலாறு தான். 1646 வருஷம் ஒரு 16 வயது இளைஞன், ஒரு பெரிய கனவு கொண்ட அந்த இளைஞன் தான் சிவாஜி. அவருடைய முதல் வெற்றி, அவருடைய முதல் கைப்பற்றப்பட்ட கோட்டை அதுதாங்க இந்த டோர்னா கோட்டை. இந்த ஒரு வெற்றி தான் அதுக்கப்புறம் உருவான மராத்த பேரரசோட அடித்தளமாகவே இருந்திருக்கு. இந்த கோட்டை 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா நம்பப்படுதுங்க. கோட்டைக்குள்ள நீங்க பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா? மெங்காய் தேவி கோயில், பெரிய கோபுரங்கள், பழமையான கதவுகள், மலை சிகரங்கள்ல இருந்து தெரியக்கூடிய அற்புதமான காட்சிகள். டோர்னா கோட்டை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு சாகச அனுபவமும் கூட. இங்க ட்ரக்கிங் பண்றது ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கும். பாதையில காத்து வேகமா அடிக்கும், சில இடங்கள்ல நேரோ பாதைகள். ஆனா மேல போனதும் கிடைக்கக்கூடிய வியூ இருக்கே, அதுதாங்க உங்களுக்கான ரிவார்ட். இங்க போறதுக்கு சிறந்த நேரம் எது தெரியுமா? செப்டம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும். மழைக்கு அப்புறமா மலைகள் பச்சையா மாறும். மூடுபனி சூழ்ந்த அந்த காட்சி அது ஒரு ட்ரீம் மாதிரி, அதாவது கனவு மாதிரி இருக்குங்க. இந்த கோட்டையிலிருந்து நீங்க பார்க்கக்கூடிய மற்ற கோட்டைகள் என்னென்ன தெரியுமா? ராஜ்கட் கோட்டை, ராய்கட் கோட்டை, சிங்காட் கோட்டை, இது எல்லாமே ஒரே ஃப்ரேம்ல தெரியறப்போ அந்த ஃபீலு சொல்லவே முடியாதுங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அரசாங்க விதிமுறையின்படி சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் கோட்டையில தங்கறதுக்கு அனுமதி இல்லைங்க. அதனால பிளானிங் கண்டிப்பா அவசியமா இருக்கு. நேர்களே, ஒரு இடம் இருக்கு, அது ஒரு மலை மட்டும் இல்ல, ஒரு இளைஞனோட கனவோட தொடக்கம், ஒரு பேரரசோட ஆரம்பம். அந்த மலைதான் டோர்னா இருக்கக்கூடிய டோர்னா கோட்டை. நீங்களும் ஒரு நாள் அந்த மலைக்கு மேல நின்னு அந்த வரலாற்றை உணர்ந்து பாருங்க. பா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வர்றதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்குங்க. நிறைய இடங்கள் அப்படின்னா சுற்றுலாத்தலங்களை சொல்கிறேன். நம்ம ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா மேலே போனதுமே வந்துட்டு லேக் இருக்கும். லேக்குக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மான் பூங்கா இருக்குங்க. அந்த லேக்குக்கு நடுவில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த லேக்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய மான் பூங்காவில் பணியாற்றக்கூடிய அம்பிகா அக்கா கிட்ட தாங்க பேசியிருந்தேன். மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னவா இருக்கு அப்படின்றத பற்றி அவங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நான் வந்து இங்கே தமிழ்நாடு வனத்துறையில் வந்து ஈகோ பார்க்கில் வந்து ஏற்காடு ஈகோ பார்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, அப்புறம் இல்லை இப்போ எடுத்துட்டேன்.

0: என்ன மாதிரியான திருவிழாக்கள்லாம் நடக்கும்?
1: திருவிழா வந்து இங்கே வந்து மாரியம்மன், ராமர் அந்த மாதிரி குலதெய்வம், அவங்கவுங்க குலதெய்வம் அந்த மாதிரிக்கு மாரியம்மன் பண்டிகை போடுவாங்க. சித்திர மாதம் இந்த மாதம் தான் போடுவாங்க, சித்திர பங்குனி அந்த மாதிரி அந்த டைமில் போடுவாங்க. எட்டு நாள் போடுவாங்க, எட்டு நாள் மூணு நாள் அந்த நாள் அந்த மாதிரி போடுவாங்க. நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். மாரி நோம்பின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து அந்த மாவிளக்கு எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சும்மா சிம்பிளாக பண்டிகை மட்டும் போட்டாங்கன்னா தேர் வரும், தேர் வந்து போடுவாங்க. இங்கே சேர்வராயன் ஹில்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த சேர்வராயன் டெம்பிள் வந்து வருஷத்தில் ஒரு டைம் போடுவாங்க. இங்கே இருக்கிற 68 வில்லேஜுமே வந்து அன்றைக்கி என்ன ஒர்க் இருந்தாலும் விட்டுட்டு எல்லாருமே லீவ் போட்டு எல்லாருமே அங்கே தான் இருப்போம் அந்த வருஷத்தில் ஒரு டைம். வரலாறு அது எதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கோன்னா இப்போ மேலேருந்து வருது, நம்ம டூ வீலரில் போகிறோம், போகும்போது எதாச்சும் கீழே இறங்கும் போது அதுவும் சடனாக வந்துடுதுங்களா, அது மேலே விட்டுட்டோம்னா தான் அது நம்மளை தொந்தரவு பண்ணுது. இல்லைன்னா அதை எந்த டாச்சரும் பண்ணினா அதுவும் அமைதியாக போயிடும், அதை நம்மளை ஒன்றுமே பண்ணாது.
2: ரொம்ப பொறுமையாகவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்கங்க. இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்மின் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விடுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுற நேர்களே. அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்தாலும் நம்மளுடைய சோனா எஃப்எம்மின்னுக்கு தெரிவிக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா. 9 உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச கனி, நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு பேக் அண்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 ல இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும். அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல், சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 944-9160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் சின்னமதுர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ சிந்தாமணி அக்காவோட குழுவெல்லாம் சேர்ந்து இந்த பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, அந்த பருப்பு வகைகளை வச்சே வந்துட்டு அருமையா ஒரு பாட்டை இயக்கி நமக்காக பாடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த பாட்டை கேட்கறதுக்கு. நான் அந்த இடத்துல நின்று கேட்கும் போது அப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்படி எல்லாம் பாடலை வந்துட்டு உருவாக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி வாங்க அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: பருப்பு இருக்கலே தங்கம், பசியிலையா நான் இருக்கலே தங்கம், பங்கங்கிட்ட அத்தம்

லே தங்கம் உத்தமையா நான் இருக்கலே தங்கம் உணவு கேட்டங்க அத்த மகளே தங்கம் ஊர் ஊராசுத்தரானாலே தங்கம் பருப்பு இருக்கலே தங்கம் பசுலியா நான் இருக்கலே தங்கம் பங்கங்கிட்ட அத்த மகளே தங்கம்

லே தங்கம் உத்தமையா நான் இருக்கலே தங்கம் உணவு கேட்டங்க அத்த மகளே தங்கம் ஊர் ஊர் சுத்தரானாலே தங்கம் பருப்பு இருக்கலே தங்கம் பசுங்கிலியா நான் இருக்கலே தங்கம் பங்கங்கிட்ட அத்த மகளே தங்கம்.

0: தங்கம் உலத்தம் பருப்பு இருக்கலே தங்கம் உத்தமையா நான் இருக்கலே தங்கம் உணவு கேட்டங்க அத்த மகளே தங்கம் ஊர் ஊரா சுத்துறனாலே தங்கம்
1: ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இதே மாதிரி ரிகார்டு மக்களோட குரல தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. அருமையா வந்துட்டு பருப்பு வகைகளை வச்சு பாடல பாடின சிந்தாமணி அக்காவோட குழுவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சோனா எஃப்எம் ஓட சார்பாக. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு இந்த பகுதியில ஒரு மரத்தை பத்தி பேச போறோம். இந்த மரம் அப்படின்னு சொல்றதோட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாங்க. வேலி, உரம், தீவனம், பூச்சி கட்டுப்பாடு எல்லாத்துக்குமே உதவக்கூடிய ஒரு மரம் தான் கிளிரிசீடியா செபியம் அப்படின்ற மரம். இந்த மரத்தை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த மரம் நம்ம ஊர்ல சீமை அகத்தி அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்க கிராமத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. வயலை சுத்தி கம்பம் மாதிரி நட்டு வைக்கப்பட்ட மரங்களா இருந்திருக்கும். அது சாதாரண மரம் எல்லாம் இல்லைங்க, லைவ் ஃபென்ஸா வேலை செய்யுது. அதாவது லைவான வேலியா வேலை செய்யுது. மாடுகள் ஆடுகள் உள்ள வராம பாதுகாக்குது. ஒரு நேச்சுரலான காம்பவுண்ட் வால்னு கூட சொல்லலாம். இந்த மரத்தோட பெரிய பவர் என்ன தெரியுமா? நைட்ரஜன் ஃபிக்ஸிங், மண்ணை வளப்படுத்துங்க, ஃபெர்டிலைசர் தேவையை குறைக்குது. விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மரத்தோட இலைகளை வெட்டி மண்ணில் சேர்ப்பாங்க. அது அப்படியே வந்துட்டு மக்கி அதுவே வந்துட்டு ஈல்டை அதிகரிக்குங்க. இது ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் அப்படின்னுமே சொல்லப்படுது. வறண்ட காலத்துல புல் கிடைக்காது. அப்போ கிளிரிசீடியா இலைகள் மாடு ஆடு செம்மறி ஆடு எல்லாத்துக்குமே உணவா இருக்கு. அதே சமயத்துல இதுல அதிக புரதமும் இருக்குங்க. சில இடங்கள்ல இதுதான் ஆடு மாடுகளுக்கு ஒரு மெயினான தீவனமாவே இருக்கு. காஃபி கோகோ தோட்டங்கள்ல இந்த மரத்தை வளர்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நிழலை தரக்கூடிய மரமா இருக்கும். அதாவது செடிகளை வந்துட்டு வெப்பத்துல இருந்து காப்பாத்துங்க. இத வந்துட்டு மதர் ஆஃப் கொக்கோ அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த மரத்தோட சேர்த்து பயிர்களுமே வளர்க்கலாங்க, கெமிக்கல் உரங்கள் இல்லாமையே. அதே சமயத்துல இதோட இலைகள்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பூச்சி கட்டுப்பாடுல பயன்படுது. மாடுகளுக்கெல்லாம் இதோட இலைகளை பறிச்சு மேல தடவி விடுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா, இதுதான் வந்துட்டு அப்படியே பூச்சிகளை விரட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபயர்வுட்ஸ்க்கு, ஃபென்ஸ் பூல்ஸ்க்கு, சாயில் எரோஷன் கண்ட்ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்டி பர்பஸ் இந்த மரத்துல இருக்குங்க. ஆனா இதுலயுமே சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதிகமா பரவனா ஆக்கிரமிப்பா மாறிடும். சில அனிமலுக்கு டாக்ஸிக்காகவுமே இருக்கும். அதனால ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா முக்கியங்க. சுருக்கமா இந்த மரத்தை பத்தி சொல்லணும்னா, விவசாயிக்கு நண்பன், இயற்கையான வந்துட்டு உரம், தீவனம், வேலி, பூச்சி கட்டுப்பாடு, ஈகோ ஃப்ரெண்ட்லியான மரம். ஒரு மரம் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியும், செலவை குறைக்கும், விளைச்சல் அதிகரிக்கும், இயற்கையை காக்கும் அப்படின்னா அது இந்த மரம் தாங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையும் வளம் பெறும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போங்க நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உயரமான மலைகள், காத்து கூட மெல்ல வீசக்கூடிய வறண்ட நிலங்கள், அந்த கடினமான சூழலில் கூட ஒரு இன மக்கள் நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் குல்லா மக்கள். இவங்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன்.

நாகுங்க தருந்தாங்க. குல்லா மக்கள் தென் அமெரிக்காவோட அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி இந்த எல்லை பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் தாங்க. சுமார் 100,000 மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு கூட இந்த குழுவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நேர்களே, குல்லா மக்களோட வாழ்க்கை சாதாரணமாக இல்லைங்க. அவங்க வாழ்ந்தது உயரமான மலைப்பகுதிகளில், காற்று கூட குறைவாக இருக்கும் மலை குறைவான இடத்துல. இவ்வளவு கடினமான இடத்துல மன உறுதியை மட்டும் அதிகமாக வச்சுட்டு வாழ்ந்தவங்க. இந்த மக்கள் பல நூற்றாண்டுகளாக தங்களோட நிலத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாங்கங்க. இன்கா பேரரசு காலத்துக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்க. தங்களோட மரபையும் தங்களோட கலாச்சாரத்தையும் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கும் கொண்டுட்டு போனவங்க. ஆனால் ஒரு நாள் ஸ்பானியர்கள் வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சதுங்க. அவங்க எதிர்த்தாங்க, பல ஆண்டுகள் போராடினாங்க. 1780 கூட நுஸ்டா வில்லாக் அப்படின்ற பெண் வீராங்கனை ஸ்பானியர்களுக்கு எதிராக போராடினாங்க. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி அடையலை. நிலங்களை இழந்தாங்க. சுதந்திரம் குறைஞ்சது. 1810 அர்ஜென்டினா சுதந்திரம் பெற்ற பிறகு அவங்களோட வாழ்க்கை மேம்படவே இல்லைங்க. குறைந்த ஊதியம், கடினமான வேலை, அதுதான் அவங்களோட வாழ்க்கையாகவே மாறிடுச்சு. ஆனால் நேர்களே, குல்லா மக்கள் எப்பயுமே முழுமையாக ஒத்துக்கலைங்க. 1946 மலோன்டிலா பாஸ் அப்படின்ற பெரிய போராட்டத்தில் அவங்க பங்கேற்றாங்க. தங்களோட நிலத்தை திரும்ப கேட்டாங்க. தலைநகரம் வரைக்கும் நடந்து போனாங்க. இது ஒரு போராட்டம் மட்டும் இல்லைங்க, ஒரு குரலும் கூட. இந்த நிலம் எங்களோடது அப்படின்னு சொல்லக்கூடிய குரல். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் 1997 அவங்க தங்களோட நிலத்தோட உரிமையை மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பிரச்சனைகள் முழுமையாக முடியலைங்க. இன்னும் பலர் தங்களோட அடையாளத்தை மறைக்க வேண்டிய நிலை இருக்கு. பாகுபாடு, தவறான கருத்துக்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நேர்களே, ஒரு குழுவோட போராட்டம் ஒரு நாளில் முடியாது. அது தலைமுறையை தாண்டி போய்கிட்டே இருக்கும். குல்லா மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட நலத்தையும் உங்களோட அடையாளத்தையும் எப்பயுமே விட்டு கொடுக்காதீங்க அப்படின்றத மட்டும்தாங்க. இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் வேறு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தொடரும். இது வரைக்கும் கேட்டது மலைகளோட வாழ்ந்தாலும் மனசில் உயர்ந்த ஒரு குழுவோட கதை. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சொன்ன எஃப்எம்என் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தருண். சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வேணியர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி ஒரு இளைஞரோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அவரோட வாழ்க்கையில் ஒரு மறக்காத நினைவுகளாக இருக்கிற சில விஷயங்கள். அவரோட பேர் பிரபு சுப்பிரமணி. அவரோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அவர் காலேஜெலாம் முடிக்கிறாரு. காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறாருங்க. அதற்கப்புறம் ஒரு வேலைக்கு வந்து போகிறாரு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் அவர் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். அதற்கப்புறம் ஒரு தனியாக ஒரு வாகனம் வாங்கி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுவார். அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன். அவருடைய வீடு வந்து நார்மலாக கீழே தான் வந்திருக்கு. ஆனால் ஹில் ஸ்டேஷனில் தான் வந்து அவருக்கான ஒர்க்கு. இப்போ அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு பைக் ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து நிறையா பாதைகள்லாம் பார்த்துருப்போம். அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு தனியாக ஓட்டிகிட்டு போகிறதுக்கு, அதாவது ரெகுலராக இப்போ எல்லோரும் இருக்கிற ஒரு டைமில் ஓட்டிகிட்டு வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஒரு மார்னிங் ஈவினிங்னு அவர் ஒர்க் முடிக்கிறதுக்கெலாம் சில டைம் வந்து 7 மணிலாம் ஆயிரும். அப்போ லைட்டாக இருட்டிடும். அப்போ லைட்டாக இருட்டினதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஓட்டிகிட்டு வரதுலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு நாள்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் என்னங்க பயம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி அவருடைய நேட்டிவ் வந்து அந்த ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அந்த புதுசு ஹில் ஸ்டேஷனில் பைக் ஓட்டுறதுக்கெலாம் ட்ராவல் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பஸ்ஸில் ஆரம்பத்தில் வந்து போயிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வாகனத்திலலாம் வரது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவருக்கு ஆரம்பத்தில் பயமாலாம் வந்து இருந்திருக்கு. அவரோட ஒரு நினைவுகள் அப்படின்றப்ப அந்த ஹில் ஸ்டேஷனில், ஹில் ஸ்டேஷனாக எங்கே நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய நேட்டிவ் வந்து சேலம். ஏற்காட்டில் அவர் வந்து 2 வருஷம் வேலை பார்த்தாருங்க. அதில் முதல் 3 மாதம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேருந்தில் பயணிப்பார், அங்கேயே வந்து தங்கிப்பார் சில டைமில். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தினைக்கும் வீட்டுக்கு வந்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு வண்டி வாங்கிட்டு அவர் அந்த வேலைக்கு போகிறார். போயிட்டு ஈவினிங் டைமில் ஒரு டைம் 6 மணிக்கு முடியும், ஒரு டைம் 5 மணிக்கு முடியும், சில டைம் 7 மணிக்கூட முடியும். அப்படி 7 மணிக்கு முடிகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்காட்டிலிருந்து சேலம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பைக் ஓட்டிக்கிட்டு தான் அவர் வர. அது ஓரளவுக்கு அவருக்கு பயமாக கூட இருந்திருக்கு. தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷனா என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1.5 லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்றப்ப அவங்க அதுக்கேத்த

மாதிரி கம்பெனிஸையோ ஆஃபீஸஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இதை சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரிய

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி ஒரு இளைஞர் பிரபு சுப்பிரமணி, அவரோட நேட்டிவ் சேலம். சேலம்ல சிட்டியில் தான் அவருடைய வீடு இருக்குது. ஆனால் ஒர்க் அப்படின்றப்ப அவருக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் ஏற்காட்டில் வேலை கிடைக்குது, ஒரு ஹோட்டலில். இப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்து அவர் டெய்லி போயிட்டு வருவார். அவருக்கு வந்து ஷிஃப்ட்டை பொறுத்து சில டைமிங் மாறுபடும். அப்படி ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா, அவர் பஸ்ஸில் போகிறப்ப ஹோட்டல்லே அங்கே தங்கிப்பார். ஒரு வாரம் தங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார். இல்லை பஸ் இருந்துச்சுன்னா சில டைம் 2 நாளைக்கு ஒரு டைம் டெய்லியுமே கூட வீட்டுக்கு வந்துட்டு போவார். அப்படி அந்த ஏற்காட்டில் இருந்த நினைவுகள், அவர் அதிகமாக காலேஜ், அவருடைய சொந்த ஊர்னு சேலமாக இருந்தாலும் சிட்டியிலே இருந்திருந்தாலும், அவர் ஏற்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபியூ டைம்ஸ் தான் அதுக்கு முன்னாடி போயிருக்கிறாரு. அப்போ அந்த ஹில் ஸ்டேஷனில், இப்போ சேலம் அப்படின்றப்ப ஓரளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹில் ஸ்டேஷனில் அவருக்கு வந்து இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹோட்டலில் அவர் வேலை செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே இருந்த நண்பர்கள், அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. பல நினைவுகளை அவரோட வாழ்க்கையில் அந்த 2 ஆண்டுகள் கொடுத்துருக்கு. அந்த 2 ஆண்டுகளை பற்றி மட்டும்தான் இந்த ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே வந்து காலேஜ் முடிக்கிறாரு, முடித்த உடனே வேலை கிடைக்கல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்குது. அப்படி ஏற்காட்டி அந்த முதல் நாள் இன்டர்வியூ போகிறாரு அந்த ஹோட்டல். அங்கே போயிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சம்பளம் கொஞ்சம் அதிகம், அதனால் அந்த ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வேலை செய்கிறாருங்க. அப்படியே வந்து அந்த ஹோட்டல் அட்மாஸ்பியர், அதே மாதிரி அங்கே போனதும் இவர் கூட நண்பராகிட்டாங்க, வேலைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய நண்பர்கள், அதே மாதிரி ஒரு அமைதி, ஒரு அப்படியே அங்கே இருக்கிற அந்த ஹில்லுங்கெல்லாம் பார்க்கும்போது, அந்த நேச்சரை பார்க்கும்போது, ஏன்னா அது அவருக்கு புதுசு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த முதல் நாள் வந்ததுமே நம்ம கன்ஃபார்மாக இங்கே வந்து வேலைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாருங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், அதாவது 2 வருடங்கள் அங்கே வேலையில் இருக்கார். அங்கே வேலையில் அவருடைய நண்பர்கள் கூட ஏற்பட்ட அனுபவங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு நண்பர்கள் அப்படியே வெளியே போவாங்க, இல்லை உள்ளாரையே வந்து டீ குடிப்பாங்க. அப்படி ஒரு நாயெல்லாம் பேசிட்டு திரும்ப ஒர்க்கு, அந்த ஒரு நினைவுகள்லாம் அவருக்கு வந்து ஒரு மறக்காத நினைவுகளாக வந்திருக்குங்க. அப்படி ஒரு நண்பர் வந்து 1 வருடம் இவர் கூட வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறார் அவருடைய நண்பர். எவ்வளோ நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா, சேலத்தில் வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் ஒட்டுக்கா வந்திருக்கிறாங்க, 2 பேரும் கீழே வந்து ஒட்டுக்காக போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த நினைவுகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு காதலும் வந்து இருந்தது, அவர் கல்லூரி படிக்கும் போது ஒரு காதல் இருந்தது. அந்த காதலி கூட அப்பப்போ வந்து அந்த மார்னிங் டைமில், அந்த ஏற்காட்டிலேயே 1 வாரம் 2 வாரம்லாம் தங்கியிருப்பார் இல்லைங்களா, அப்போ வந்து மார்னிங் டைமில், ஈவினிங் டைமில் அந்த ஒரு இயற்கையோடு அவர் வந்து அந்த ஃபோன் பேசும்போதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் அவருக்கு வந்து ஒரு மறக்காத நினைவுகளாக வந்து இருந்திருக்குங்க. தொடர்ந்து இவரை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கிட்டு வந்துருங்க.
5: அவளை

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
3: ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரபு சுப்பிரமணி. ஒரு இயற்கை மேலே அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது ஏற்காடு போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3-4 மாதங்கள் ஆகுதுங்க. அப்போ அவருக்கு வந்து தினைக்கும் வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து பார்த்திங்க

என்ன சுச்சுவேஷன் சரியில்லை, ஒரு துணைக்கு அவர் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினைக்கும் வீட்டுக்கு வந்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பேருந்துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், சில டைம் பேருந்துகள் வந்து கரெக்டான டைமில் பிடிக்க முடியாது. டெய்லி ஒரே டைமில் ஒர்க் முடிஞ்சால் அவர் வந்து பேருந்தில் வந்துடலாம். ஆனால் தினைக்கு வெவ்வேறு டைமில் ஒர்க் முடிகிறதுனால அவரால் அது மாதிரி வர முடியாமல் இருந்திருக்குங்க. அதனால் அவர் பைக் வாங்குறாரு. அப்படி பைக் வாங்கிட்டு மார்னிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் ரொம்ப இயர்லியராக கிளம்பி வர மாதிரி இருக்கும், ஷிஃப்ட்டு வந்து மாறுபடும். அப்போ வந்து அந்த நேச்சரோட அந்த பனிமூட்டமாக இருக்கும், அதில் பைக் ஓட்டிகிட்டு வர்றது, அது வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து கொடுத்துருக்குதுங்க. அப்படியே வந்து அப்படியே ஒரு லைஃப்பில் வந்து ஒரு புது அனுபவங்கள்லாம் அவருக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு பிளஸ்டாக நாம் அவர் வந்து உணர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்ததுமே ஒர்க்கு, அங்கே நண்பர்கள், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடையே அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து இருந்திருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டமானது அப்படின்னா அந்த ஈவினிங் டைம், சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டை பொறுத்து 2 மணிக்கு கூட ஒர்க் முடிஞ்சிடும். காலையில் ரொம்ப சீக்கிரமாக 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாருன்னா 2 மணிக்கெலாம் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிடுவார். சில டைம் பார்த்திங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் கூட வந்து இருக்கும், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங்கில் வருவார், நைட்டு ஃபுல்லாக ஒர்க்கு, காலையில் கிளம்பி போயிடுவார். இது கூட ஒரு பெரிய இதாக அவருக்கு வந்து இருக்காது. சில சமயங்களில் அவர் வந்து ஒரு மணிக்கு தான் வர மாதிரி இருக்கும், ஈவினிங் வந்து ஒரு 7-8 மணிக்கு முடிகிற மாதிரி ஷிஃப்ட்டு வந்து இருக்கும். எப்போ ஒர்க் இருக்குதோ அந்த ஒரு டைமிங்கை பொறுத்து. அப்போ அந்த ஈவினிங் டைமில் பைக் ஓட்டிகிட்டு போகிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவரால் வந்து பண்ண முடியாது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்துக்கிட்டே பைக் ஓட்டு வருங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நினைவுகளும் ஃப்யூச்சரில் வந்து அவருக்கு ஒரு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நினைவுகளாக இருந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த மலையிலலாம் சில சமயம் அந்த இரவு நேரங்களில் மாட்டிக்கிட்டு எங்கே நிற்கிறதுனே தெரியாமல் மலையிலே நனைஞ்சிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்த ஒரு அனுபவங்கள்லாம் அவருக்கு வந்து ஒரு மறக்காத நினைவுகளாக வந்து இருக்குங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ சூப்பரான 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை கேட்டோங்க. இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். பிரபு சுப்பிரமணி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப அந்த ஏற்காட்டில் அந்த பயணம் பண்ணும்போது ரொம்ப பிடிச்ச ஒரு டைமிங் அப்படின்னா, அந்த விடிகாலம் 5:30 மணிக்கு, சில சமயங்களில் 5 மணிக்கு கிளம்புவாருங்க. அப்படியே வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் ஏற்காட்டில். அந்த ஏறுற டைமில் ஓரளவுக்கு அந்த இருட்டில் வந்து ரொம்ப லேட்டாக தாங்க விடியும் இல்லைங்களா. இங்கே நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 6 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும். ஆனால் ஹில் ஸ்டேஷனில் அப்படியே பொறுமையாக விடியற மாதிரி இருக்கும். அதுவும் ரெயின்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகி அப்படியே ஒரு பனிமூட்டமாக இருக்கும். இப்போ அவர் வந்து ஒரு 5:30 மணிக்கெல்லாம் அந்த அடிவாரத்தை ரீச் ஆயிடுவார். ஆனால் 5:30 மணிக்கு அங்கே அவர் போனாலும் அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு போவார். எப்பயுமே அவர் வேகமாக வண்டி ஓட்ட மாட்டார். அந்த இரவு நேரங்களில் கூட அவருக்கு வந்து அந்த வேகமாக வண்டி ஓட்டுறது வராது, பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வருவார். அப்படி அந்த பொறுமையாக ஏறும்போது அந்த பனிமூட்டம், பறவைகளோட சத்தம், அப்படியே அப்போ அங்கங்கே வண்டியை நிறுத்தி ஒரு அப்படியே 5 நிமிஷம் நின்றுட்டு அப்புறம் திரும்பி பொறுமையாக அப்படியே பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு போவாருங்க. அந்த ஒரு நினைவுகளில் அவர் வந்து எப்பயுமே மறந்ததே இல்லைங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவர் அங்கே வேலையை விட்டு வந்துட்டு வேறு வேலைக்கு போனதுக்கப்புறம் கூட திரும்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு அவருக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்திருக்குங்க. இன்றைக்கி அவர் வேலையை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 3 வருடங்களுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் வேறு ஒரு வேலைக்கு வந்து போயிட்டுருக்காரு. சேலமில் சிட்டியிலே ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஒரு நாள் லீவு, நம்ம முன்னெல்லாம் வந்து அந்த 5:30 மணிக்கு வந்து வண்டி ஓட்டிகிட்டு போவோமே, அதே மாதிரி ஒரு நாளைக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அந்த அவர் ஒர்க்கு போகிறீங்களா அதே டைமில் கரெக்டாக போகிறப்ப அதே மாதிரி அதே டீ ஷாப்பில் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு பழைய அனுபவங்களை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம். கரெக்டாக அதே ஹோட்டல் முன்னாடி போயிட்டு வண்டி நிறுத்திட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளாரெலாம் அவர் போல அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாருங்க. ஒரு ஒரு அனுபவம், ஒரு பழைய நினைவுகள், அதெல்லாம் அவருக்கு திரும்ப அப்படி வந்துட்டு போன மாதிரி வந்துருந்ததுங்க. தொடர்ந்து அவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே அந்த நினைவுகள் அப்படின்றது இருக்கும். நினைவுகள் அப்படின்னா என்னென்னா, அதாவது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. அதில் ரொம்ப நம்ம பாதிக்கப்பட்ட விஷயங்களையும் நம்ம வந்து நினைவு வச்சுப்போம். அதே மாதிரி ரொம்ப நம்ம சந்தோஷப்பட்ட விஷயத்தையும் நினைவு வச்சுருப்போம். அதாவது ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பாதித்த சில விஷயங்களை தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். சில விஷயங்கள்லாம் நேற்று நடந்தது வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் அப்படி ஒன்று நடந்ததே நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ரொம்ப நம்மளை பாதித்த இன்பம் துன்பம் மட்டும்தான் நமக்கு வந்து எப்பயுமே நினைவில் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகளை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி இன்றைக்கி பிரபு சுப்பிரமணி அவரோட வாழ்க்கையில் ரொம்ப அவரை பாதித்த ஒரு நினைவு, அவர் பணி செஞ்ச அந்த சூழல், ஏற்காடு, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள். அதாவது தினமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக அந்த பைக் ஓட்டிகிட்டு ஏற்காடுக்கு போயிட்டு அங்கே வேலை ஒரு நல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு வேலை

சிட்டியிலே வந்து கிடைக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படின்றப்ப அந்த ஏற்காடு பனி சூழல் அந்த போயிட்டு வர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே இருந்தால் கூட எது பக்கத்தில் இருக்கோ அதுதானே யோசிப்போம். அப்படி ஒரு கட்டத்தில் அவர் அந்த வேலையை விட்டுறாரு. விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு ஓரளவுக்கு அலைச்சல் திரும்ப வரதெல்லாம் ரொம்ப சிரமம். அப்படி இருந்தாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அங்கே வேலை பார்த்த ஒரு நாட்கள் அவரால் மறக்கவே முடியல. ஸோ அந்த ஒரு நினைவுகள் அவர்கிட்ட வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அப்படி தான் ஒரு நாள் வந்து அவருடைய பைக் எடுத்துகிட்டு அவர் வேலை பண்ண அதே ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு உள்ளாரெல்லாம் போகாமல் அப்படியே வெளியே இருந்தே பார்த்துட்டு வந்துட்டாருங்க. அப்படி வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய நினைவுகள் அந்த ரெண்டு வருஷம் அங்கே ஒர்க் பண்ண நினைவுகள் அங்கே அவர் சந்தித்த மனிதர்கள் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்க வந்து அங்கே வந்து இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு திரும்ப அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாட்டை கேட்டுருங்க. மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி நேர்களே.

இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.